நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 29 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 12 தேதி வெள்ளிக்கிழமை. மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம்.

0: தம்மை விட வலிமை மிகுந்தவர்கள் மீது பகை கொண்டு எதிர்க்க கூடாது. தம்மிலும் வலிமை குறைந்தவர்கள் மீது விரும்பி பகை கொள்ள வேண்டும். குறள் எண் 861 அதிகாரம் பகை மாட்சி.
1: வலியார்க்குமாறேற்றல் ஓம்புக ஓம்பாமெலியார் மேல் மேகப்பகை.
0: தம்மை விட வலிமை மிகுந்தவர்கள் மீது பகை கொண்டு எதிர்க்க கூடாது. தம்மிலும் வலிமை குறைந்தவர்கள் மீது விரும்பி பகை கொள்ள வேண்டும். குறள் எண் 861 அதிகாரம் பகை மாட்சி.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆர். முருகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குவர் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 7:25

0: ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 12 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்காணம், 7:45 நகர்வலம். வாகன ஒலிப்பான்களை முறையாக பயன்படுத்துவோம், குன்றல்குமார் அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைக்காணம். 9:00 அரங்கிசை. பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை இடம்பெறும். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம். தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், அபராஜிதா கிரீதர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை, சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், சட்டம் நமக்காக உரை வழங்குபவர் வழக்கறிஞர் சரளா அவர்கள், கதையரங்கம் வழங்குபவர் திவ்யா அவர்கள். 2:15 திரைக்காணம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஹாடுத்தி ஹாவு ஹாருத்தி ஹாவு கன்னட மொழி பாடல், இயற்றியவர் டோடா ரங்கே கவுடா அவர்கள், இசையமைத்திருப்பவர் வி ஆர் கீதா அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைக்காணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைக்காணம், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், கரும்பு சாகுபடி அனுபவங்கள், திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைக்காணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வடக்கம் சுடர், 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரா, 10:02 கெட்சர்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 ஹாய் ஸ்நேகிதே, 1:00 ரெயின்போ பயாஸ்கோப். சமீரா பிலிம்ஸின் என்றென்றும் காடுதல் திரைப்பட ஒளிச்சித்திரம், நடித்துள்ளவர்கள் விஜய், ரம்பா, ரகுவரன், பானுப்பிரியா, நிழல்கள் ரவி, ராதாரவி, எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம், செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7,500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3

0: 100,00,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நேரம் 6:02:30 ஆகாஷவாணி. நேர்களை 101.4 FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 2:15 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், ஆல்பினிசம் குறித்து தோல் மருத்துவர் ஆர் மது அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, திரைப்பட இயக்குநர் எஸ் சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட்பாக்ஸ், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிகழ்ச்சியின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக்கும், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவெண்ட், 100.1 FM கோல்டல் காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட் செவிரி, 8:30 திரை காணும், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணும், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் யோகா வியாசம் ஸ்ரீ லட்சுமி மோகன் ராவ் அவர்களின் உரை இடம்பெறும், 12:00 திரை காணும், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், ஜி சாரு பிரீதா அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரை காண, 3:00 மதுரமதுரம் ஈசமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, பரத் நாராயண் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எல் சுதர்ஷன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், குழந்தைகளை பாதுகாப்போம் உரை வழங்குபவர் ஐ அக்ஷயா, இரத்த தானம் வாழ்வை தொடரும் பாலம் எம் ராஜலட்சுமி வழங்கும் உரை, எண்ம வளர்ச்சி ஆரோக்கியத்திற்கான சவால் எஸ் தேவதர்ஷினி வழங்கும் உரை, 7:50 செய்தி கதமும், 8:10 திரை காணும், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 11:45 திரை காணும் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi has said that when many major economies are facing uncertainty and economic challenges, India's growth story continues to inspire the world. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi yesterday, he emphasized the need to further strengthen the nation's resolve towards self-reliance and highlighted the importance of adopting and implementing global best practices, particularly in the renewable energy sector. The Prime Minister urged states to focus on one district, one product initiatives and develop export-oriented strategies around it. External Affairs Minister Dr. S. Jaishankar has expressed concern that ongoing conflicts are imposing costs and triggering changes far beyond the regions. The minister said this while participating in a discussion with his Finnish counterpart Elina Valtonen and Assistant Foreign Minister of UAE Lana Nusibe on emerging powers and the new geopolitical competition at the Kultaranta talks in Finland. Dr. Jaishankar also stressed the need for international community to continue efforts to mitigate their consequences and create conditions for diplomacy. The government is on highest alert to safeguard Indian seafarers amid evolving maritime security situation in the Gulf region. Ministry of Ports, Shipping and Waterways said in a statement that the Directorate General of Shipping has advised all Indian seafarers serving on board Indian and foreign flag vessels

0: vessels transiting through conflict-affected waters to exercise the highest degree of caution and vigilance. It has also advised vessel operators, ship managers, and shipping companies to adhere strictly to prevailing maritime security protocols and competent international authorities. Port, Shipping and Waterways Minister Sarbananda Sonowal said that the government is closely monitoring the evolving situation in the Gulf region and remains fully committed to the safety, security and welfare of every Indian seafarer. Commerce and Industry Minister Piyush Goyal will be on a two-day visit to Switzerland starting today. During the visit, the minister will meet President of Switzerland Guy Parmelin and State Secretary for Economic Affairs of Switzerland Helene Budliger-Artheda. Mr. Goyal will also interact with leading representatives of the Swiss pharmaceutical industry. Ministry of Commerce and Industry said the visit will strengthen the India-Switzerland economic partnership and facilitate discussions on implementation of the India-European Free Trade Association EFTA Trade and Economic Partnership Agreement. President Draupadi Murmu will be on a two-day visit to Uttarakhand beginning today. During the visit, the president will review the passing out parade of 158th regular course and 141st technical graduate course at the Indian Military Academy, Dehradun. The Enforcement Directorate ED has arrested Naresh Kumar, the then superintendent in the Office of Director, Development and Panchayat, Haryana, in connection with an ongoing investigation in IDFC bank fraud case. He was arrested under the Provisions of Prevention of Money Laundering Act, PMLA 2002. Investigation in the case has revealed embezzlement of public funds amounting to 645 crore rupees from the bank accounts of Haryana government, Chandigarh administration and two private schools maintained with IDFC First Bank. The 10th edition of the ICC Women's T20 Cricket World Cup will begin today, with host England taking on Sri Lanka in the opening match of the tournament at Edgbaston in Birmingham. The month-long tournament will be hosted across England and Wales, with the finalists set to take place on 5th of July at the iconic Lord's Cricket Grounds. India will start their campaign against arch-rivals Pakistan on Sunday. Harmanpreet Kaur-led Indian side will be looking to create history as they aim for their first Women's T20 World Cup title. The FIFA World Cup 2026 kicked off in Mexico City after a grand opening ceremony last night. Co-host Mexico defeated South Africa by 2-0 in the inaugural match at the Azteca Stadium. Julian Quiñones scored Mexico's opening goal on the 9th minute to give the hosts a lead. Later, Raul Jimenez scored in the 67th minute, making it 2-0 for Mexico. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. ஆகாஷவாணி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க நன்றி மறவாமை நன்றே எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
3: நன்றி என்ற சொல் நன்று என்ற சொல்லில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. நன்றி உணர்வு என்பது மனித நற்குணங்களில் மிகவும் சிறந்த உயர்ந்த பண்பாக போற்றப்படுகிறது. நன்றி என்ற நற்குணம் உடையவர்கள் மற்றைய மனித ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார் என்பது சான்றோர் கருத்தாகும். மேலும் அன்பு என்ற சொல்லுக்கு எவ்வளவு வலு உள்ளதோ ஆற்றல் உள்ளதோ அதுபோலத்தான் நன்றி என்ற சொல்லுக்கும் அந்த உணர்வுக்கும் பண்புக்கும் வலுவான ஆற்றல் உண்டு. அதனால்தான் உலக பொதுமுறை தந்த வள்ளுவனார் நன்றி என்ற நற்பண்பை போற்றுவதற்காகவே செய் நன்றி அறிதல் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து 10 முத்தான குறள்களையும் தந்துள்ளார். இதைத்தான் அபை மூதாட்டியும் நன்றி மறவேல் என்று கூறியுள்ளார். திருவள்ளுவர் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று கூறியுள்ளார். ஆதலால் செய் நன்றி மறவாமை எப்படிப்பட்டது யாருக்காக என்ற ஒரு வரையறையும் தந்துள்ளார். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து உதவியின் அருமை சிறப்பு போற்றப்படுவது உதவி செய்பவரை பொறுத்தல்ல உதவி பெற்றுக்கொள்பவனுடைய குணத்தை பொறுத்ததே என்று வள்ளுவர் பெருந்தகை அறுதியிட்டு கூறியுள்ளார். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பதும் உதவி பெறுபவரின் பண்பை சுட்டி காட்டுவதாக சொன்ன பழமொழிதான். உதவியின் அருமைதனை வள்ளுவர் பட்டியலிடுகிறார். பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கி

நன்மை கடலில் பெரிது. அதாவது பிரதிபலன் கருதாமல் செய்யப்படுகின்ற உதவிக்கு ஒப்பாக கடலை கூறி கடல் சிறிது அந்த உதவி அதனிலும் பெரிது என்கிறார். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று தமக்கு எந்த உதவியும் செய்யாத ஒருவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் உதவியின் பயனை நினைக்கும்போது இந்த உலகமும் வானமும் சிறிதாகி அதைவிட உதவியின் பயன் பெரிதாக உணரப்பட வேண்டும் என்கிறார் குரல் தந்த ஆசான். மனிதன் முதல் மற்ற உயிர்கள் வரை ஒன்றை ஒன்று சார்ந்தே உதவித்தான் வாழ முடியும். அது இயற்கையின் சட்டம். அதற்கு நாமும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். பஞ்சபூதங்களே ஒன்றை ஒன்று சார்ந்துதானே இயங்குகின்றன. அதுபோலத்தான் நமது உடலும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஒத்துழைக்கவில்லை என்றால் நம் உடல் நோய்வாய்ப்பட்டுவிடும். இது நம் உடல் அமைப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமது தமிழினம் நன்றி உணர்வில் அதை வெளிப்படுத்தும் பண்பில் உலகில் மற்றைய மக்களை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் கொண்டாடும் பொங்கல் விழாவினை கூறலாம். உலகில் சிறந்த தொழிலாம் உழவு தொழில். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மழை தரும் வானம், தினம் வரும் சூரியன், நீர்நிலைகள், விளைநிலங்கள், பயிர்த்தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கால்நடைகள், இவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லவே பொங்கல் மாட்டுப்பொங்கல் விழாவினை கொண்டாடுகின்றோம். நன்றி உணர்வின் செய்திகளை இலக்கியத்திலிருந்து அறிவோமானால் இராமாயணத்தில் கும்பகர்ணனையும் சுக்கிரீவனையும் மகாபாரதத்தில் வள்ளல் கர்ணனையும் நாம் கூறலாம். உரிமைச்சோருண்டு தன் அண்ணன் இராவணனுக்காக தன் நன்றி உணர்வோடு தன் உயிர் நீத்தவன் கும்பகர்ணன். வாலியை வதைத்து ஆட்சி தந்ததற்காக சீதாதேவியை இலங்கை நின்று மீட்டி வர இராமனுக்கு நன்றி உணர்வோடு உதவினான் சுக்கிரீவன். நல்லபடியாக நம்மை படைத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நம்மை பெற்றவர்கள் நம் ஆசான் நல்ல நண்பர்களுக்கும் நாள்தோறும் நன்றி சொல்வோம். அந்த பழக்கத்தை கடைபிடிப்போம். சாதாரணமாக ஒருவர் செய்த உதவிக்கு நாம் மறக்காமல் நன்றி சொல்வோம். நன்றி என்ற ஒற்றை வார்த்தை நம்மை பண்பிற் சிறந்தவராய் சிகரத்தில் ஏற்றிவிடும். மேலும் நமக்கு உதவி செய்த ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லும் பட்சத்தில் அவர் மேலும் நமக்கு உதவி செய்ய தூண்டிவிடும். ஆதலால் நல்லதை நினைப்போம், நன்றியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் ராஜ்குமார் பாரதி பாடியுள்ள பாடல்

நேரம் 6:26 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வழிபாடு நிகழ்ச்சியில் இனி எம் எம் யூசப் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:31. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் நிறைவாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியுள்ள பாடல்.

0: இடம்பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35 ஆகாஷவாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 29 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, வேளாண்மையில் பயன்படும் சில பாரம்பரிய தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். 1 லிட்டர் வேப்ப எண்ணெயில் 3 கிலோ நுண்மணல் மற்றும் 3 கிலோ சாணத்தை 3 நாட்கள் ஈரம் காயாமல் ஈரச்சாக்கு கொண்டு போர்த்தி குவியலாக வைத்து 4ஆம் நாள் அதை 150 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கருக்கு தெளிக்க சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். 10 கிலோ காய்ந்த சாணத்தை தூளாக்கி அத்துடன் செங்கல் சூளை சாம்பல் சேர்த்து அதிகாலை வேளையில் தூவினால் சாறு உறிஞ்சும் பூச்சி, சாம்பல் மற்றும் துருநோயை கட்டுப்படுத்தலாம். வெட்டிவேர் புல்லை மண் சரிவுக்கு குறுக்காகவோ அல்லது வயலை சுற்றி நட்டால் மண் அரிப்பை தடுக்கலாம். கிணற்றுக்கு அருகில் பூவரசு மரத்தை வளர்த்தால் கிணற்று நீர் ஆவியாவதை குறைக்கலாம். கோரைப்புல்லை கட்டுப்படுத்த கொள்ளுப்பயிரை சாகுபடி செய்யலாம். எருக்கு இலை மற்றும் வேப்பம்புண்ணாக்கை மண் களத்தில் இட்டு மூழ்குமாறு நீர் ஊற்றி வயலில் வைத்தால் அந்த வாடையால் அந்துப்பூச்சிகள் கவரப்படும். ஊமத்தை காயோடு எருக்கு இலையை அரைத்து 15 நாட்கள் நீரில் ஊற வைத்து வடிகட்டி தெளித்தால் அனைத்து வகை பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம்.

0: அன்பார்ந்த விவசாயிகளே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூண்வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூண்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூண்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, தென்னை நார் கழிவினை மண்ணில் சேர்ப்பதால் மண்ணின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மற்றும் உளவு ஆகியவை மேம்படுகின்றன. இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்துகிறது மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்குகின்றது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துகிறது. அமோனியமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதிலுள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டேருக்கு 5 டன் அளவில் இட வேண்டும். இதனை விதைப்பதற்கு முன் அடி உரமாக இட வேண்டும். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நாற்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பல மரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு ஒரு மரத்துக்கு 5 கிலோ போதுமானது.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: முதல்ல வந்து கரும்பு வைத்ததுல இருந்து 45வது நாள் 1.5 கிலோ கரும்பு பூஸ்டர், அப்போதும் 60வது நாள் 1.5 கிலோ பூஸ்டர், 75வது நாள் 2 கிலோ பூஸ்டர். இது போல 3 முறை பூஸ்ட் அடிக்க சொல்றாங்க கரும்புக்கு. அந்த போல நான் பூஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சு வாங்கி நான் அடிச்சேன் சார். அதே போல 45வது, 60வது நாள், 75வது நாள் அடிச்சேன் சார். அந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைய அந்த வெளிர் மஞ்சள் தெரியறது, கரும்புல ஒரு மாதிரி இலை ஒரு மாதிரியா தெரியும், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்ப நல்லா செழுமையா பசுமையா நல்லா இருக்கு சார் என் கரும்பு.
2: கரும்பு சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர். கருணாகரன் அவர்களின் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்வள அட்டை திட்டத்தின் முக்கிய நோக்கம் மண்ணின் தன்மைக்கேற்பவும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் விகிதத்திற்கு ஏற்பவும் சரியான அளவில் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துவது குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்குவது ஆகும். மண்ணின் வளத்திற்கேற்ப பயிர்களை தேர்வு செய்வதற்கும் அதிக அளவு ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண்ணுக்கும் பயிருக்கும் ஏற்ற உரங்களை ஏறத்தாழ சரியான அளவில் கொடுத்து அதிக மகசூல் பெற, சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நல்ல தரமான

நிலத்தை உருவாக்க மண்வள அட்டை உதவுகிறது. மண்வள அட்டையில் பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், சுண்ணாம்பின் நிலை, உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் நில சீர்திருத்த பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கும். மேலும் இந்த மண்வள அட்டையை பெற விவசாயிகள் தங்கள் கைபேசியில் உழவன் செயலி அல்லது இணையதளம் வழியாக தமிழ் மண்வளத்தளம் சென்று விவசாயிகள் தங்கள் மாவட்டம், வட்டாரம், கிராமம், நிலத்தின் புல எண், உட்பிரிவு எண்ணை பதிவு செய்ய

ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்று நோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வஉசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளி

0: உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதேவேளையில் அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார்.

0: சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினமான ஜூன் 26ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22ஆம் தேதி வரை www.sdaat.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா பவுர் மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷவாணி சென்னை மத்தியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம்.

0: சூழல் அறிவோம்.
1: ஒரு காடு அழியும் போது வெறும் மரங்கள் மட்டும் அழிவதில்லை. அங்கிருக்கும் அத்தனை தாவரங்கள், மூலிகைகள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புழுக்கள், எண்ணற்ற நுண்ணுயிர்கள் ஆகியவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுகின்றன. அதனால் ஏற்படும் நஷ்டம் அளவிட முடியாது. சிலர் காடு இருப்பதால் யாருக்கு என்ன லாபம், மரங்களை வெட்டி விற்றால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைக்கின்றனர். காடுகளை அழித்து குடியிருப்புகளை கட்டினால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் தவறானது. இதுபோன்ற எண்ணத்தால் தான் உலகத்தில் உள்ள காடுகளில் பாதிக்கும் மேல் அழிந்துவிட்டன, அழிந்து வருகின்றன. காடுகள் அழிக்கப்படுவதால் தட்பவெப்பநிலை மாறுகிறது. சமீப காலங்களில் ஏற்படும் காட்டுத்தீயால் பல அரிய வகை தாவரங்களும் பூச்செடிகளும் அரிய விலங்குகளும் அழிகின்றன. மலைகள் மீது பச்சை கம்பளத்தை போர்த்தியது போன்ற உயர்வகை புல்வெளிகள் கருகுகின்றன. மரங்கள் அழிவதுடன் நுண்ணுயிர்களும் வண்ணத்து பூச்சிகளும் விலங்குகளும் அழிகின்றன. சமீபத்தில் ஆஸ்திரேலியா, கலிபோர்னியா மற்றும் துருக்கியில் நடந்த கட்டுக்கடங்காத காட்டுத்தீயே இதற்கு கண்கூடான சிறந்த உதாரணமாகும். இன்று நம் வீட்டில் பயன்படுத்தும் அழகு பொருட்கள், மேசை, நாற்காலி, வாசற்கதவு போன்றவை தொடங்கி செய்தித்தாள்கள், புத்தகங்கள், பென்சில், காகிதங்கள் என நாம் காணும் அனைத்து மரங்களினால் உருவானவையே. இவை இல்லாத உலகை கற்பனை செய்ய இயலாது. இதெல்லாம் காடுகள் நமக்கு அளித்த செல்வங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக காட்டில் உள்ள மரங்கள் நமக்கு தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக் கொண்டு நாம் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை நமக்கு அளிக்கிறது. இந்த நிகழ்வினை மனிதனால் செயற்கையாக உற்பத்தி செய்ய இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு உலகிற்கு நுரை ஈரல்களாக செயல்படும் காடுகள் அழிவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும், காடுகளை பாதுகாப்பது குறித்தும் நாளை அறிந்து கொள்ளலாம்.

வானிலை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 35.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.7 டிகிரி குறைவு. குறைந்த அளவு 30 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.5 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 76 விழுக்காடு. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 35.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.6 டிகிரி குறைவு. குறைந்த அளவு 29.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.7 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 92 விழுக்காடு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேரம் 7 மணி. ஆகாஷவாணி. புத்தம் புது காலை. பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் எனும் மலையை வென்று விடலாம். பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் எனும் மலையை வென்று விடலாம். மகாத்மா காந்தி அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது. புத்தம் புது காலையில் இனி காந்தி அஞ்சலி.

இலக்கிய பயிற்சி என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. டால்ஸ்டாய் பண்ணையில் தேக பயிற்சிக்கு ஏற்பாடு செய்ததோடு தற்செயலாக தொழிற்கல்வியும் போதித்து வந்ததை குறித்து முந்தைய அத்தியாயத்தில் கூறியிருக்கிறேன். எனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இவை நடந்தன என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஏறக்குறைய வெற்றிகரமாக நடந்தன என்றே சொல்லலாம். ஆனால் இலக்கிய கல்வி அளிப்பது அதிக கஷ்டமான விஷயமாக இருந்தது. அதற்கு வேண்டிய வசதிகளோ தேவையான இலக்கிய ஞானமோ என்னிடமில்லை. அதோடு இத்துறையில் செலவிட வேண்டும் என நான் விரும்பிய அளவு அவகாசமும் எனக்கு கிடைக்கவில்லை. உடல் உழைப்பில் நான் ஈடுபட்டு வந்ததால் மாலையில் முற்றும் களைத்து போய்விடுவேன். இவ்விதம் எனக்கு ஓய்வு மிகவும் அவசியம் என்றிருக்கும் நேரத்தில்தான் வகுப்புகளை நான் நடத்த வேண்டியிருந்தது. ஆகையால் வகுப்புகளை நான் நடத்துவதற்கு எனக்கு மன உற்சாகம் இருக்காது. தூங்கிவிடாமல் விழித்து கொண்டிருப்பதற்கே அதிக சிரமப்பட வேண்டியதாயிற்று. காலை நேரமெல்லாம் பண்ணை வேலைக்கும் வீட்டு வேலைகளுக்கும் சரியாக போய்விடும். எனவே மத்தியான சாப்பாட்டிற்கு பிறகே பள்ளிக்கூடத்திற்கு உரிய நேரமாக வைத்து கொள்ள வேண்டியதாயிற்று. இவை தவிர பள்ளிக்கூடத்திற்கு தகுதியான நேரம் கிடைப்பதில்லை. இலக்கிய பயிற்சிக்கு அதிகபட்சமாக 3 பாட நேரங்களை ஒதுக்கினோம். ஹிந்தி, தமிழ், குஜராத்தி, உருது மொழிகள் போதிக்கப்பட்டன. சிறுவர்களின் மொழியிலேயே அவர்களுக்கு பாடங்களை போதித்தோம். ஆங்கிலமும் கற்பித்து வந்தோம். குஜராத்தி ஹிந்து குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது சமஸ்கிருதமும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாயிற்று. எல்லா குழந்தைகளுக்குமே சரித்திரம், பூகோளம், கணக்கு இவைகளில் ஆரம்ப பாடங்களையாவது போதிக்க வேண்டியிருந்தது. தமிழும் உருதும் சொல்லிக் கொடுப்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு தெரிந்த சொற்பமான தமிழ் என் கப்பல் பிரயாண காலத்திலும் சிறையிலும் கற்றுக்கொண்டதாகும். போப் என்பவர் எழுதிய சிறந்த தமிழ் பாட புத்தகத்தை தவிர வேறொன்றையும் நான் படித்ததில்லை. ஒரு கப்பல் பிரயாணத்தில் நான் கற்றுக்கொண்டதே உறுதி எழுத்துக்களை குறித்து எனக்கிருந்த ஞானம். முஸ்லீம் நண்பர்களுடன் பழகியதால் நான் தெரிந்து கொண்ட சாதாரணமான பர்சிய அரபு சொற்களே உருதுவில் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஆகும். உயர்தர பள்ளியில் நான் படித்ததற்கு மேல் எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது. பள்ளிக்கூடத்தில் படித்து கற்றுக்கொண்டதற்கு அதிகமானதும் அல்ல என் குஜராத்தி மொழி ஞானம். இத்தகைய மூலதனத்தை கொண்டே நான் சமாளித்து கொள்ள வேண்டியதாயிற்று. இலக்கிய தகுதியில் என் சகாக்கள் என்னை விட அதிக வறுமையில் இருந்தனர். ஆனால் என் நாட்டு மொழிகளில் எனக்கிருந்த ஆசை, உபாத்தியாயராக இருக்க முடியும் என்பதில் எனக்கிருந்த நம்பிக்கை, என் மாணவர்களின் அறியாமை, அதைவிட அவர்களுடைய தாராள மனப்பான்மை ஆகியவைகளெல்லாம் சேர்ந்து என் வேலையை எளிதாக்கின. தமிழ் சிறுவர்கள் எல்லோரும் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர்கள். ஆகையால் அவர்களுக்கு தமிழ் அவ்வளவாக தெரியாது. தமிழ் எழுத்துக்கள் அவர்களுக்கு கொஞ்சமும் தெரியாது. ஆகவே அவர்களுக்கு நான் தமிழ் எழுத்துக்களையும் ஆரம்ப இலக்கண விதிகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது. இது மிகவும் எளிதானதே. தமிழில் பேசுவதில் என்னை எப்போதும் தாங்கள்

தோற்கடித்து விட முடியும் என்பதை என் மாணவர்கள் அறிவார்கள். ஆங்கிலம் தெரியாத தமிழர்கள் என்னை பார்க்க வந்தபோது அம்மாணவர்கள் என் மொழிபெயர்ப்பாளர்களாக இருந்தனர். எனக்கிருந்த அறியாமையை என் மாணவர்களுக்கு தெரியாமல் மறைக்க நான் என்றுமே முயன்றதில்லை. ஆகையால் நான் சந்தோஷமாகவே சமாளித்து வந்தேன். உண்மையாகவே எல்லா விஷயங்களிலும் நான் எவ்விதம் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு காட்டி வந்தேன்.

0: இடம்பெற்றது காந்தியஞ்சலி. ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
2: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
3: ஒருவரோடு ஒருவர் நேசம் கொள்ளுதல் நட்பணப்படும். நட்பினை பாட வந்த தெய்வ புலவர் 5 அதிகாரங்கள் படைக்கின்றார். நட்பு, கூடா நட்பு, தீ நட்பு, நட்பாராய்தல், பழமை என்பன அவ் அதிகாரங்கள். இவற்றுள் தீ நட்பு அதிகாரத்தில் உற்றுழி உதவாதார் நட்பின் குற்றத்தை ஓர் குறளால் அற்புதமாக காட்டுகின்றார் தெய்வ புலவர். அமரகத்து ஆற்றறுக்கும் கல்லா மா அன்னார் தமரிற் தனிமை தலை என்பது அக்குறள். போர்க்களத்தில் போர் வீரன் ஏறிய குதிரை தன்மீது ஏறிய அரசனுக்கு அல்லது வீரனுக்கு வலிமையுற நின்று உதவாது. இடையே தள்ளிவிட்டு ஓடிப்போகின்ற குதிரை பயனில்லாத குதிரையாகும். அதுபோல சமயத்தில் விட்டொழிவார் நட்பின் தீமை மிகவும் கொடியது. தன்னை சார்ந்து நின்ற தலைவனை போர்க்களத்தில் வீழ்த்திவிட்டு போகின்ற கடும் பயிற்சியில்லாத குதிரை போல்வாரது துணையை காட்டிலும் தனிமை மிகவும் சிறந்தது என்று காட்டுகின்றார். மேலும் கள்ளமான நட்பிற்கு பயிற்சியில்லாத குதிரையை ஊமை காட்டியது தன்னை நம்பி நின்றவனை தக்க சமயத்தில் தள்ளிவிட்டு போகும் அக்குதிரையின் இழுவை கருதி எனலாம். போரில்லாத காலங்களிலும் போர்க்களம் அல்லாத வேறிடங்களிலும் உற்ற துணையாய் அமைந்து ஒழுங்காக நடந்து வந்து போர்க்களம் புகுந்தபோது வெறுண்டு தன் தலைவனை தள்ளிவிட்டு போகும் பொல்லாத குதிரை போல துன்பம் வாராத போதெல்லாம் ஒருவனுக்கு நல்ல நண்பர் போல் அமர்ந்திருந்து துன்பம் வந்தபோது யாதும் உதவாமல் அவனை கைவிட்டு அகன்று போகும் கள்ளமான மனிதர்களை எப்போதும் நட்பாக கொள்ளலாகாது என்பது தெய்வப்புலவர் அறிவுரை. பயிற்சியில்லாத குதிரையை நம்பி போர்முகத்தில் புகுந்தான் அழிவுறுதல் போல கள்ள நட்பினரை நம்பினால் உள்ளத்தின் உறுதியும் குலைந்து ஒளிவுற நேருமாதலால் அப்பொல்லாதாரை நட்பாக கொள்ளுதலைக் காட்டிலும் கொள்ளாதிருத்தலே நல்லது என்கின்றார். தன் நண்பனுக்கு துன்பம் தளர்வு வந்தபோது உடனிருந்து உதவி செய்யாதவன் உறவு மிகவும் இழிவுறும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக கூறினார். மேலும் இந்த குறள் மூலமாக ஒரு போர்ப்படை குதிரை எவ்வாறு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை கல்லா மா என்ற சொல்லால் பயிற்சியில்லாத குதிரை போர்க்குதவாது என்று உணர்த்தினார். பயிற்சிகள் யாவை? போரில் எதிர்

0: எதிர்த்து நின்று போரிடும் திறனோடு கதியும் சாரியும் கசடர அரிதம். கதியாவது நடையின் பேதம் வேறுபாடு. அது மயில்போல் உயிலாக நடத்தல், மல்லரைப் போல மருவிச் செல்லல், வானரம் போல வாய்ந்து தாவல், புலிபோல் விரைந்து பாய்தல், அம்பு போல் பறந்து போதல் என்று ஐந்து வகைப்படும். சாரியாவது வலம் இடம் நேர் கோணம் வளைவு நிமிர்வு மறிவு குழைவு சரிவு ஒழிவு தெரிவு ஓங்கல் வாங்கல் உறுதல் சேர்தல் ஊடல் நீடல் உயர்தல் என 18. இவற்றை கற்றுவல்ல புறவியே போர்ப்படை திறனுடையதாகும். இப்படிப்பட்ட குதிரையை தம் உயிரினும் சிறந்ததாக போற்றி போர்க்களம் புகுந்து மன்னர்கள் வெற்றி பெற்று வருவார்கள். இவ்வளவும் தெய்வப்புலவர் கூறிய ஓர் ஓமையில் தெரிந்து கொள்கின்றோம். புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் நூலில் ஐயனார் இதனார் ஒரு சிறந்த போர் வீரன் மேற்கூறப்பட்ட போர்ப்பயிற்சிகளையெல்லாம் கற்றுச் சிறந்த குதிரையின் மேலேறி போர்க்களம் புகுந்து வேல்கொண்ட கண்ணால் என்னும் வெற்றி திருமகளை மீட்டு வந்தான் என்ற செய்தியை அழகாக குறிக்கின்றார். குதிரை வென்றி என்ற அப்பகுதியில் 5 கதையும் 18 சாரியையும் கந்து மரமும் கரங்குலைமா முந்துற மேல்கொண்டு அவை செலி வெல் வேளான் மேம்பட்டான் வேல்கொண்ட கண்ணாளை மீட்டு என்றார். இவ்வாறு தமிழர்கள் போர்ப்பயிற்சியில் சிறந்திருந்தமையால் புறவியை போர்க்களத்திற்கு உரிமையாக்கி தெய்வப்புலவர் உரைத்தருளினார். ஆற்றறுத்தலுக்கு கல்லாமை காரணமாதல் தோன்ற கல்லா என்னும் அடைச்சொல் மாவினை அடுத்து நின்றது என்றும் ஆற்றறுக்கும் மா கல்லா மா என தனித்தனியும் கூட்டிக்கானின் சொல்நயமும் பொருள்நயமும் தோன்றும் என்றும் உரையாசிரியர்கள் குறிப்பதும் இலக்கிய நயம் இன்பத்தேனாக வாய்ப்பதை காட்டுகின்றன.
1: அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம் ஆகாஷ்வாணி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம் நாகாலாந்து மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பணிகளை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் இவ்விரு மாநிலங்களுக்கும் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். வடகிழக்கு பகுதியில் எண்ணெய் எரிவாயு உள்ளிட்டவை மட்டுமின்றி கனிம வளமும் அதிகளவில் உள்ளதாக கூறினார். தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி திறன் இப்பகுதியில் 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2019 முதல் வடகிழக்கு பகுதி தொடர்பாக 12 வெவ்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் வன்முறையை குறைத்து அமைதியை ஏற்படுத்தி வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெஃபியூ ரியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர், நாடுகளுக்கிடையான மோதல்கள் வளரும் நாடுகளையே அதிகம் பாதிப்பதாக கூறினார். நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய அதிக ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய சிக்கல்களின் தாக்கங்களை இந்தியாவும் எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையால் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதாரம் 7%

0: என்ற வலுவான நிலையில் வளர்ச்சியடையும் என கணிப்புகள் தெரிவிப்பதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தலைமையில் நடைபெற்ற இந்த காணொலி வாயிலான கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களும் பங்கேற்றனர். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச முதலீடுகள் தொடர்பான மாநாட்டின் நிறைவு அமர்வில் பேசிய அவர், இந்தியா மேற்கொண்டு வரும் தடையற்ற பொருளாதார ஒப்பந்தங்கள் வளர்ச்சியை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் இருதரப்புக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று கூறினார். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்று அவர் தெரிவித்தார். இதில் 4 நாடுகளிலிருந்து மட்டும் 15 ஆண்டுகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 10 லட்சம் புதிய நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3.5 ஆண்டுகளில் 38 நாடுகளை உள்ளடக்கிய வகையில் 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார். அங்கு அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினரை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்த உள்ளதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. பின்லாந்துடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி எலினா வாலன்டினை சந்தித்து பேசினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், 6G தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் நிலவும் பதற்றத்தை தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டுக்கிடையே பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு இணையமைச்சர் திரு லானா நுசபே ஆகியோருடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேற்று அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவை தொடர்ந்து குவாண்டம் தொழில்நுட்பமும் வரும் காலத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று கூறினார். அடுத்த சில ஆண்டுகளில் நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் 10 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தேவையை பூர்த்தி செய்ய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்துறையில் தனியார் துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்றார். முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும் தற்போது அது 400 கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு தீர்வுகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டுமென்றும் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது என்று கூறினார். இத்துறை சார்ந்து 100,000,000 மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவில் பரந்த அளவில் நிலக்கரி வளம் இருந்தாலும் தேவை அதிகம் உள்ளதால் இறக்குமதி சார்பு நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாயுவாக்கல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்பு முனையாக அமையும் என்றும் பெரிய அளவிலான வாயுவாக்கல் திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள்

0: நடைபெறும் இக்கூட்டத்தில் வேளாண் துறையில் ஒத்துழைப்பு, சந்தை வாய்ப்புகள், மண்வள வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. வலுவான கட்டமைப்புடன் கூடிய நகரங்களை உருவாக்குவதில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருப்பொருளில் இந்த இரண்டு நாள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் நகர்ப்புற மேம்பாட்டில் வலுவான ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்தியாவில் பருவநிலை மாற்றம், பேரிடர்களை தாங்கும் திறன் ஆகியவற்றை கொண்ட நகர்ப்புற உள்கட்டமைப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் 99% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துணை இணையமைச்சர் திரு சோமனா கூறியுள்ளார். கோவாவில் மட்கோன் கார்வார் இடையிலான ரயில் சேவையை நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரயில்வே கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு சோமனா கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. தென்கொரியா செக் குடியரசு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. பர்மிங்காம், பிரிஸ்டல், லண்டன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இப்போட்டி நடைபெறுகிறது. பர்மிங்காமில் இன்று நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. 14 நடைபெறும் தனது முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய துப்பாக்கிச் சுடும் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மனுபாக்கர் உள்ளிட்ட 30 வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித் துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 kHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புத்தம்புது காலை. புத்தம்புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: இன்னைக்கு காலகட்டங்களில் குழந்தைகளும் பிஸி, குழந்தைகளுடைய அப்பா அம்மாவும் பிஸி, எல்லாரும் எதையோ நோக்கி ஓடுற ஒரு நிலையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட்டு குடும்ப வழக்கமும் இப்ப முழுசா அழிஞ்சுகிட்டே வருது. இன்னும் கேட்டா அப்பா அம்மா குழந்தைகள் சேர்ந்திருந்தாலே அது கூட்டு குடும்பம்ன்ற நிலை தான் இருக்கு. சோ அப்பா அம்மா வேலைக்கு போனாலும் வீட்டுல பெரியவங்க இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையையும் அப்புறம் சின்ன சின்ன வேலைகளையும் அவங்கள்ட்ட சொல்லி ஈஸியா வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிஸியா இருக்காங்க. அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக அவங்க வெளியில போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க, பிள்ளைகள் ஆக்டிவா தான் இருக்காங்க, ஆனா சரியான முறையில ஆக்டிவா இருக்காங்களாங்கிறது தான் தெரியாது. இன்னைக்கு வெளி உலகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டா போயிட்டு இருக்குது. அதுல வந்து ஜெயிக்கிற குதிரைக்கு தான் மதிப்புங்கிற மாதிரி குழந்தைகளும் தானும் ஜெயிக்கணும்ன்றத நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பாயிண்ட்ல உண்மையிலே சில குழந்தைகள் வந்துட்டு ஜெயிக்கணுங்கிற அந்த வெற்றியை வந்து எட்டிடுறாங்க. சில குழந்தைகள் பாதி தூரத்திலேயே சோர்வாயிட்டு இது எனக்கு சரிப்பட்டு வராது, நான் எதுக்குமே லாயக்கில்லாதவன், என்னால இது முடியாதுங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கேட்ச் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு வழி தடுமாறியோ தவறியோ கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ ஸ்கூல்ஸ்லயும் நிறைய ஒர்க் கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா குழந்தைகள் வந்து படிக்கிறதுல இருந்து நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு லேப்டாப்பு, போனு. சோ மொபைல் கையில கிடைக்கும் போது என்ன பண்றாங்க, பாக்குறாங்க, அதுல அறிவு சார்ந்த விஷயங்கள்லயும் பாக்குறாங்க. அட் த சேம் டைம் விளையாடுறது, கேம்ஸ் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட சாட் பண்றதுன்னு சொல்லிட்டு அதிகப்படியமா நேரத்தை அதுல வந்து செலவு பண்ண போவாங்க. சோ இதுல அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா வேறு கம்மியாகுது. அட் த சேம் டைம் வந்து திசை மாறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எக்ஸாம் சம்பந்தமான ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு. அப்பா அம்மா எல்லா குழந்தைங்களுக்கும் உட்காந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸ்கூல்ல இருந்து வரணும், வந்த உடனே டியூஷனுக்கு

0: ஓடணும், இல்லை வேற ஏதாவது கிளாஸ்லாம் போகணும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டத்திலேயே குழந்தைகள் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு யோகா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேற் சொன்ன எல்லா நெகட்டிவான விஷயங்களுமே சரி பண்ணக்கூடிய ஒரு பவர் யோக பயிற்சிக்கு உண்டு. இந்த குழந்தைகள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இன்னும் கேட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்புல இயற்கையாகவே ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்கள வந்து யோகாக்குள்ளே கொண்டு வர்றது ஈஸி, கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் மிக மிக கஷ்டமான அட்வான்ஸ் ஆசனாஸ் கூட இருக்கும், அதை கூட இந்த குழந்தைகளை ஈஸியாக போட வச்சு அவங்கள ஒரு அச்சீவராக மாத்துறது. ஒன்ஸ் அவங்க யோகாக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து யோகா பயிற்சியே அவங்கள அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிடும். யோகா பயிற்சி ஒரு குழந்தை வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறான், ஒரு படிப்படியா அந்த குழந்தைகளுடைய ஒழுக்கத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். இது செய்யக்கூடாது, இது தவறு, இது சரிங்கிற புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பான்மை முதல்ல வரும். கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும், மெமரி பவர் வந்து அதிகரிக்கும். யோகா பயிற்சியில இது எப்படின்னா, எந்த ஒரு யோகா பயிற்சியை கத்துக் கொடுக்கிற குருவுமே வந்து ஃபாலிங் தான் முதல் படி. இந்த ஃபாலிங் தாண்டி தான் நம்ம வந்து ஒரு போஸ்டர் அட்டன் பண்ண முடியுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மூலமா சொல்லி கொடுப்பாங்க. சோ எவ்ரி டைம் அந்த குழந்தை வந்து ஃபால் ஆகும் போதும், அதை தாண்டி அந்த குழந்தை அந்த போஸ்டர் அட்டன் பண்ணும் போதும், ஃபெயிலியர் இஸ் நார்மல், இதை தாண்டி நாம அச்சீவ் பண்ணணும், இங்கவே தேங்கி நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து வருவாங்க. தனக்குள்ள கடமைகளையும் கவனம் சிதறாம ஒருநிலைப்படுத்தக்கூடிய மனசை வந்து அந்த குழந்தைகளுக்கு யோக பயிற்சி கொடுக்கும். ஆரம்பத்துல அவங்களுடைய பிளெக்சிபிலிட்டி நிறையவே இருக்கும், ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைசஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படாது. இப்போ விருக்ஷாஸ்னா ட்ரீ போஸ், ஈகிள் போஸ், இந்த போசஸ்லாம் வந்து குழந்தைகளுடைய கான்சன்ட்ரேஷனை அதிகரிக்கக்கூடிய போசஸ். இதன் மூலமா அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய, மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து இயல்பாவே அதிகரிக்கும். அதனால குழந்தைகளுக்கு யோக பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல முடிவு.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30, புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார். தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது, மக்கள்கிட்ட வரி விதிச்சாகணும், வேற வழி இல்லை. ஆனாலும் அந்த ராஜா வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். மக்கள் வந்து வரியையும் கட்டணும், அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார். அது பிரகாரம் என்ன பண்ணார்னா, அந்த நாட்டில் ஒரு 3 பெரிய குளங்களை தோண்டினார். அது நிறைய தண்ணீரை நிரப்புனார். அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி 3 விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார். அந்த 3 குளங்கள்லையும் விட்டார். அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள். அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்னா, அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்லை, அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க வந்து அனுபவித்தாங்க. அது எப்படின்னா, இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் திளைச்சிருக்கிறது மாதிரி உணர்வு. இந்த 2வது குளம் இருக்க, அதில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னு வைங்க, மக்களுக்கு எப்படி இருக்கும்னா கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறாங்க. 3வது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னா அவங்களாம் அப்படியே கோடீஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு, அதை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியுது. இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது, அந்த 3 வகை. இப்படி இருந்தால் மக்கள் வந்து அந்த குளங்களில் வந்து குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா, அதனால் கூட்டம் கூட்டமாக வந்து அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார், டிக்கெட்டை அடித்து கொடுத்தார், குளிக்க வர்றவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார். அவ்வளவுதான், அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சிட்டது, ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது. இது ஒரு கதை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி 3 குளங்களை வெட்டி வச்சுருக்குது, மக்களும் அதில் வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படிங்கிறீங்களா, அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர், அதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான

0: இன்ப மயக்கத்தில் தெளிச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க. ரெண்டாவது குளம்தான் சாராய கடை. இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க. மூணாவது குளம் லாட்ரி டிக்கெட். இதில் குளிக்கிறவங்க தாங்கள் வந்து அப்படியே கோடீஸ்வரர்களாக மாறினது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறவங்க. இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு பூவில் வந்து வண்டு வந்து உட்காருது, அதில் இருக்கிற தேனை வந்து வண்டு எடுக்குது. இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா? அதுக்கு வலிக்கிறதில்ல. அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது. ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் பொழுது மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது, அதே நேரத்தை அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா? இது வந்து காளிதாசனின் ரகுவம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து. ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு 25 காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது, காசு வயத்துக்குள்ளே போயிட்டுது. அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தையை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில், என்ன விவரம்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, குழந்தை காசை முழுகிட்டுது, அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க. அவர் வந்தவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார். ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார். இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படியே தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார். உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது. காசை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும், என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு அவர், இல்லைங்க, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேர்களை, சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் மூலமாக இம்மாதம் 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஜூலை மாதம் 17 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்போடு சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். புத்தம் புது காலையில் இனி திரைகானம் கேட்கலாம். 24 திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம், சானியா, ஜுடிதா காந்தி பாடியுள்ள பாடல்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: திரைக்காணத்தில் இனி

0: ஆகாஷவாணி நேரம் 7:45.
1: நகர்வலம்.
2: வாகன ஒளிப்பான்களை முறையாக பயன்படுத்துவோம்.
3: ஒரு வாகனத்தின் மிக முக்கியமான பாகங்களில் ஒன்று ஒளிப்பான். வாகனம் சாலையில் செல்லும் போது அதற்கான அடையாளமாக ஒளிப்பான் செயல்படுகிறது. சென்னை போன்ற நகரங்களில் பெரும்பாலான கனரக மற்றும் சிறிய வகை வாகனங்கள், ஆட்டோக்கள், 2-சக்கர வாகனங்கள் போன்றவற்றில் பொருத்தப்படும் அளவுக்கு அதிகமாக ஒளி எழுப்பும் மின்னணு ஒளிப்பான்களால் ஒளி மாசு அதிகரிக்கிறது. இது சாலைகளில் செல்லும் சாதாரண மக்களை பெரிதும் பாதிக்கிறது. இதய நோய், இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தகைய அதிக ஒளியால் அவதியடைகின்றனர். அதிலும் குறிப்பாக குழந்தைகள் படிக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், நோயாளிகள் நிறைந்து காணப்படும் மருத்துவமனைகள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் போன்ற பகுதிகளில் அதிக ஒளி எழுப்பும் வாகன ஒளிப்பான்களால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய சட்டத்தின்படி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மின்னணு ஒளிப்பான்கள் 72 டெசிபல் அளவில் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் 100 டெசிபல் அளவுக்கும் அதிகமாக ஒளி எழுப்பும் ஒளிப்பான்களை பொருத்தி ஒளி மாசு ஏற்படுத்துகின்றனர். இதனால் பொதுமக்கள் மற்றும் சக வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுகின்றனர். குடியிருப்பு பகுதிகளில் கூட தற்போது வாகனங்கள் அதிக அளவில் செல்லுகின்றன. அவை அதிக ஒளியெழுப்பும் ஒளிப்பான்களை பயன்படுத்துவதால் முதியோர் நோயாளிகள் அவதிப்படுகின்றனர். வாகனங்களுக்கு ஆண்டுதோறும் தகுதிச் சான்று வழங்கும்போது ஒளி மாசு ஏற்படுத்தும் ஒளிப்பான்கள் இருந்தால் போக்குவரத்து அதிகாரிகள் உடனடியாக அவற்றை அகற்றிவிடுவார்கள். ஆனால் திரும்பவும் வாகன ஓட்டிகள் அந்த வகை ஒளிப்பான்களை புதிதாக பொருத்தி ஆனந்தமடைகிறார்கள். அதிக அளவில் ஒளி எழுப்பும் ஒளிப்பான்கள் பயன்படுத்தினால் அதிகபட்சமாக 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது. வாகன ஒளிப்பான்கள் என்பது பிறருக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். விபத்துகளை தடுக்கவும் பாதுகாப்பாக முந்திச் செல்லவும் மட்டுமே இவற்றை மிதமாக பயன்படுத்த வேண்டும். அடுத்தவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது போல அதிக ஒளியை எழுப்புவது சாலை விதிகளுக்கு முரணானது என்பதை வாகன ஓட்டிகள் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். போக்குவரத்து நெரிசலின் போது முன்பாக செல்லும் வாகனத்தை வேகமாக நகர்த்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக ஒளிப்பான்களை பயன்படுத்துவது தவறு. அது முன்னால் செல்லும் வாகன ஓட்டிக்கு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள மற்றவர்களுக்கும் கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். மற்றவர்கள் மீதான கோபத்தை வெளிப்படுத்தவும் பிறரை திட்டவும் ஒளிப்பானை பயன்படுத்துவது மிகவும் தவறு. அவசர காலங்களில் மட்டுமே ஒளிப்பான்களை மென்மையான முறையில் பயன்படுத்த வேண்டும். சிக்னல்களில் காத்திருக்கும் போதும் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் இரவு நேரங்களிலும் ஒளிப்பான்களை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். பாதசாரிகள் திடீரென்று சாலையை கடக்கும் போதோ வாகனங்கள் நம்மை அறியாமல் பாதை மாறும் போதோ ஒரு முறை எச்சரிக்கை செய்வதற்காக மென்மையாக ஒளிப்பானை எழுப்பலாம். நெடுஞ்சாலைகளில் முன்னால் செல்லும் பெரிய வாகனங்களை முந்துவதற்காக சிக்னல் செய்யும் விதமாக ஒரு முறை மென்மையாக ஒளிப்பானை பயன்படுத்தலாம். ஒரு வாகன ஓட்டி தேவையில்லாமல் தொடர்ந்து ஒளிப்பானை அடிப்பது மற்ற வாகன ஓட்டிகளுக்கு பெரும் கவனச்சிதறலை ஏற்படுத்தி விபத்துகளுக்கு வழிவகுத்துவிடும். வாகனங்களின் ஒளிப்பான் பயன்பாடு என்பது சாலை பாதுகாப்பிற்கு

0: எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை விடுத்து மற்றவர்களுக்கு மன உளைச்சலை தரும் ஒளி மாசாக மாறுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு மனிதன் தொடர்ந்து அதிக சத்தத்தை கேட்பதால் காது கேளாமை, தலைவலி, உயர் இரத்த அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் போன்ற தீவிர பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதிக ஒளி எழுப்பும் ஒளிப்பான்களை எழுப்புவோர் மீது சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ அல்லது போக்குவரத்து காவலரிடம் புகார் அளிக்கலாம். அவர்கள் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான சத்தம் எழுப்பு ஒளிப்பான்களை பயன்படுத்தும் வாகனங்கள் மற்றும் அதை பொருத்தி தரும் மெக்கானிக் மீது போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. குற்றம் புரிந்தவர்களுக்கு கடுமையான அபராதமும் விதிக்கப்படுகிறது. ஏர் ஹாரன்களை அகற்றாமல் இருந்தால் வாகன உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. கடைசியாக வாகன ஓட்டிகளுக்கு சொல்லும் அறிவுரைகள் என்ன தெரியுமா? அளவுக்கு அதிகமாக ஒளிப்பான்களை அடிக்காதீர்கள். மலிவான ஒளிப்பான்களை வாங்குவதை தவிர்க்கவும். பொதுமக்கள் நிறைந்த பகுதியை அமைதியாக வைத்திருக்க உதவுங்கள்.
1: வாகன ஒளிப்பான்களை முறையாக பயன்படுத்துவோம். எழுதியவர் குன்றில் குமார், வாசித்தவர் விஜய்.
2: புத்தம் புது காலையில் திரை இசை பாடல் ஒன்று காதல் ஓவியம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருப்பது.

பந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை இடம்பெறும். இந்நிகழ்ச்சியின் 100.1 MHz FM கோல்டிலும் கேட்கலாம். ஆகாஷவாணி நேரம் 7:55. புத்தம் புது காலையிலே
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள சிகாமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது மூதாதையர் தாங்கள் வாழ்ந்த பகுதிகளை 5 பிரித்தார்கள். பண்டைய தமிழ் மக்கள் அந்தந்த பகுதிகளில் என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டாங்க. 5 திணைகள் என்ற பிரிவினையில் அமைந்திருந்த நிலப்பகுதிகளில், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய நிலப்பகுதிகளில் வாழ்ந்து அங்கு விளைந்த பொருட்களையே உண்டார்கள். தங்கள் பகுதியில் விளைந்ததை மற்ற பகுதிகளுக்கும் பண்டமாற்று முறையில் கொடுத்து வாங்கி கொண்டார்கள். இதில் மனித நேயம் இருந்தது, மக்களிடையே மனமாற்றம் இருந்தது, பணமாற்றம் என்பது கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது 2 பட்சமாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. மக்கள் மனிதனையோ மனித நேயத்தையோ பார்க்காம பணத்தை மட்டுமே பார்க்குறாங்க, தவறில்லையா? சிகாமணி ஐயா, முதலில் குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த பகுதி, இவர்கள் வளர்ந்தது குளிர் பிரதேசம், அதனால் திணை, மலை நெல், மூங்கிலரிசி, கிழங்கு வகைகள் ஆகியவற்றை சாப்பிட்டார்கள். அடுத்து முல்லை நிலப்பகுதி, காடு காடு சார்ந்த இடம், மரங்கள் நிறைந்த மலை அடிவார பகுதியில் வாழ்ந்த இப்பகுதி மக்கள் வரகு, சாமை போன்றவற்றை பயிரிட்டனர். காட்டு விலங்குகளின் இறைச்சியையும் இம்மக்கள் சாப்பிட்டாங்க. 3வது வகை மருத நிலம், வயல் மற்றும் வயல் சார்ந்த இடம், நீர்வளமும் விவசாய அறிவும் அதிகம் பெற்றிருந்த இம்மக்கள் சென்னல், கரும்பு, வெண்ணல் அரிசியை உணவா அதிகம் உட்கொண்டனர். 4வது வகை நிலம் நெய்தல், கடல் கடல் சார்ந்த பகுதி, உப்பு வளம் நிறைந்த இந்த இடத்தில் அதை சேகரித்து விற்பதால் பெறும் பொருளால் கிடைக்கும் உணவு பண்டங்கள், அப்புறம் மீனவ தொழில் மூலம் கிடைக்கும் மீன் முதலான கடல்சார் உயிரினங்களே இவர்களது உணவு. 5வது நிலப்பகுதி பாலை, வறண்ட நிலப்பகுதி இது. விளைச்சலோ இயற்கை வளங்களோ அதிகமில்லாத இப்பகுதிகளில் வாழ்ந்த மக்களின் வாழ்வாதாரம் என்ன கிடைக்குதோ அதை பொறுத்து தான் அமையும். முல்லையும் குறிஞ்சியும் திரிந்த பகுதியே பாலை நிலப்பகுதி. பண்டமாற்று முறையிலும் நெல், உப்பு, தயிர், தேன் போன்றவை பிற நிலங்களுக்கு சென்றன. இப்படி கொடுத்து வாங்கிய அனுபவம் பெற்றனர் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள். ஆனால் எங்கும் முக்கிய உணவு தானியமாக இருந்தது நெல், அதிலிருந்து கிடைக்கும் அரிசி. சுமார் 9250 ஆண்டுகளுக்கு முன்னால உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கலிகாபாத் பகுதியில் லகுரா தேவா ஏரிக்கரையில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்ததாம். இதை லக்னோவில் உள்ள பீர்பால் சாகானி தொல்லியல் ஆய்வு நிறுவன ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்பன் கால அறிதல் முறையில் எப்போ சாகுபடி தொடங்கியதுங்கிறத கணிச்சிருக்காங்க. முற்காலங்களில் சீனாவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது என்பதை நெற்பயிரின் ஃபைட்டோலித் கொண்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தியாவில் லகுரா தேவா ஏரிக்கரையில் நெல் சாகுபடியானதை நீரில் வாழும்

0: டயாப்ட் எனும் நுண் பாசியை வைத்து கணிச்சிருக்காங்க. சிகாமணி ஐயா, காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆய்வாளர்கள் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நுண் பாசி தான் உலகின் மொத்த பிராணவாயு உற்பத்தியில் சுமார் 20% ஒளிச்சேர்க்கை வினையால் உருவாக்குதான். நீரில் மிதப்பது பாசி, நீர் நிலைகளின் அடியில் நிலத்தில் வளர்வது, நெற்பயிரோடு சேர்ந்து வளர்வது, மாசு கலந்த நீர்நிலையில் வளர்வதுன்னு 4 விதமான நுண் பாசிகள் இருக்கின்றன. இந்த மாதிரி இயற்கை உயிரிகள் தங்களுடைய வேலைகளை கால நேரம் தவறாம தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறதுனால தான் இப்பூலகில் மனித ஜென்மத்தின் வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. மறந்துடக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: நேரம் 8:20 ஆகாஷவாணி புத்தம் புது காலையில் அடுத்து திரை இசை பாடல்கள் கேட்போம். ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல் இடம்பெற்ற படம் ஐ.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 8:41 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரை கானம். நிகழ்ச்சியில் இனி வீரதீரசூரன் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல்.

0: 5 8 0 4 4 2 4 9 8 6 4 5 8.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.

நேரம் 8:49:48. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரைகானம். நிகழ்ச்சியில் இனி ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864.

0: இடம்பெற்றது திரைகாணம்.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பன்.

0: அறிவுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: இத்துடன் புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் சரவண பவா என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை, ராகம் பசுபதி பிரியா, ஆதி தாளம்.

அடுத்து ருக்மிணி பதை. குரு சுரஜானந்தா இயற்றியது. ராகம் பிரியதர்ஷினி. ரூபகதாளம்.

நேரம் 9:29 45 அரங்கிசையில் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி ஈசனை என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பாடல், ராகம் பந்துவராளி, மிஸ்ரசாப்பு தாளம்.

நேரம் 9:48 25 அரங்கிசையில் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக சின்னஞ்சிறு கிளியே என தொடங்கும் சுப்பிரமணிய பாரதியார் பாடல் காபி ராகம் ஆதிதாளம் திசிரநடை.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல், ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய மாநில அரசு மாற்றுத் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் பட்டாவில் பெயர் திருத்தம் தொடர்பான பணிக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 110,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது ஆட்டத்தில் தென்கொரிய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசு அணியை வென்றது. 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நேரம் 10:02, ஆகாஷ்வாணி சென்னை. மதியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 11 மணி வரை இனிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முத்துச்சிதறலாய் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க இருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் அவன் அவள் அது.

0: இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: முதல்ல வந்து கரும்பு வைத்ததுல இருந்து 45வது நாள் 1.5 கிலோ கரும்பு பூஸ்டர், அப்போதான் 60வது நாள் 1.5 கிலோ பூஸ்டர், 75வது நாள் 2 கிலோ பூஸ்டர். இது போல 3 முறை பூஸ்ட் அடிக்க சொல்றாங்க கரும்புக்கு. அந்த போல நான் பூஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சு வாங்கி நான் அடிச்சேன் சார். அதே போல 45வது 60வது நாள் 75வது நாள் அடிச்சேன் சார். அந்த நுண்ணுட்ட சத்து பற்றாக்குறைய அந்த வெளிர் மஞ்சள் தெரியறது, கரும்புல ஒரு மாதிரி இலை ஒரு மாதிரியா தெரியும், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்ப நல்லா செழுமையா பசுமையா நல்லா இருக்கு சார் என் கரும்பு.
0: கரும்பு சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களின் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 10:22:20. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி முத்துச்சிதறல். தொடர்கிறது கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடலுடன் உயிருள்ளவரை உஷா படத்திற்காக.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். துடிக்கும் கரங்கள் படத்திற்காக. நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இதில் பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலக்ஷணா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், சட்டம் நமக்காக வழக்கறிஞர் சரளா வழங்கும் உரை, திவ்யா அவர்கள் வழங்கும் கதை அரங்கம் ஆகியன இடம்பெறும் இன்று பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில்.
1: டைம் 4 இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல, வெயில் வேற கொளுத்துது. ஏங்க அவள போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
2: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
3: சபா, என்ன வெயில் என்ன வெயில். மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
2: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
1: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
3: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்த இந்த மோரை குடி.
3: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
4: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
0: நேரம் 10:43:30. இனிய திரைசை பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. முத்து சிதறலாய், தொடர்ந்து கேட்கலாம். தீபன் சக்கரவர்த்தி உமா ரமணன் பாடியுள்ள பாடலை மெல்ல பேசுங்கள் படத்திற்காக.

0: நிறைவு பெற்றது முத்துச்சிதறல்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில்

உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உட்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் மாம்பழ கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் வறட்சி பாதித்த பகுதிகளாக டெல்டா மாவட்டங்களை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: சுவாமிகள் இதுவரை 30 புத்தகங்களை எழுதியுள்ளார். சுவாமிகள் அண்மையில் எழுதிய விவேகானந்தர் வேண்டிய 100 இளைஞர்களுள் நீங்களும் ஒருவரா? மாணவனே, மாணவியே, நீ தலைவனாகணும் ஆகிய 2 நூல்களும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின் பத்திரிகையான ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையின் ஆசிரியராக 16 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியுள்ளார். தஞ்சாவூர் ஸ்ரீராமகிருஷ்ண மடம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரது சீடர் விவேகானந்தரின் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அயராது பணியாற்றி வருகிறார். இன்று இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மாணவனே, மாணவியே, நீ தலைவனாகணும் என்கிற புத்தகம் குறித்து பேச இருக்கிறோம்.
1: இந்நூலானது வெளியிட்ட 20 நாட்களுக்குள் 1000 பிரதிகள் விற்பனையாகி 2வது எடிஷனுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல்.
0: வணக்கம் சுவாமி.
2: வணக்கம் ஐயா.
0: சுவாமி, இந்த நூல் எழுதுவதற்கு உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?
2: ஐயா சொன்ன மாதிரி ஒரு 15 ஆண்டுகள் ராமகிருஷ்ண விஜயத்தின் ஆசிரியராக பொறுப்பேற்று அதை நல்லபடியாக நடத்த முடிந்தது. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சந்தாதாரர்கள் இருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட சுமார் 75,000 மாணவ மாணவிகள் சந்தாதாரர்களாக அந்த பத்திரிகைக்கு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாவிலேயே மாணவ மாணவிகள் இவ்வளோ இருந்த ஒரே பத்திரிகை ஸ்ரீராமகிருஷ்ண விஜயமாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். அதில் ஒரு 15 வருடங்கள் சேவை புரிந்ததால் அதில் கிடைத்த அனுபவங்கள் பல பல. அதிலும் மாணவ மாணவிகளை சந்திக்கிறது, நிறைய பள்ளி கல்லூரி இதுக்கெல்லாம் நம்ம போகும்போது நம்முடைய உரையை கேட்ட பிறகு, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு அவங்க நேரடியாக கேள்வி கேட்கும்போது ஒரு 5-6 கேள்விகளுக்கு தான் பதில் தர முடியும். ஆனால் பலரும் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விகளெல்லாம் எழுதி கொடுங்க, நாங்கள் வந்து இதை பத்திரிகையில் போடுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இதை ஆரம்பித்தது. அதாவது தேவை அறிந்து சேவை, இது நல்லபடியாக நடந்தது. அது சுவாமி விவேகானந்தர் சொல்வார், நீ வந்து ஒரு ஆன்மீக மா மனிதனாக மாறுவதற்கு முன்பு ஒரு ஜென்டில்மேனாக மாறு. நம்ம வந்து உயர்ந்த சமய கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இளைஞன் தன்காலில் தான் நிற்க வேண்டும். தெய்வீக கருத்துக்கள் போகிறதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கை கருத்துக்கள் போகணும். இப்போல்லாம் ஜென்ஜியெல்லாம் நிறைய பேர் வர்றாங்க, இப்போல்லாம் அவங்க அவங்கள பற்றியே யோசிக்க வேண்டியிருக்கு, வேறு எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க.

0: ஆனால் நாம் வந்து விவேகானந்தருடைய கருத்துக்கள் அடிப்படையில் இளைஞன் அப்படின்னா அவன் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் விட்டு உன்னுடைய கூட்டிலிருந்து வெளியே வா அப்படிங்கிறதா இந்த நூலின் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது.
1: அதாவது நீங்கள் சொல்கிறது கேட்கும்போதுங்க சாமி, நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறும், கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம் அப்படின்பாங்க, கடைசி ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் அலவுடு அப்படின்பாங்க, மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு இதாக மாற்றிக்கிட்டீங்க கேள்வி பதில் செஷனை.
0: இவ்வளோ அருமையான கேள்விகள்லாம் கேட்பாங்க தம்பி தங்கைகள், இந்த கேள்வியெல்லாம் வேணும்னே கேட்குறாங்களோ அப்படின்னு கூட தோணும், சும்மா கேட்டு வைக்கணுங்கிறதுக்காக. அப்படி இருந்தால் கூட வேற ஏதாவது கேட்டிருக்கலாம்ல, ஒரு நல்ல கேள்வி தானே கேட்டிருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனையோ, அவனுக்கு என்ன சங்கடமோ, அவனுக்கு என்ன குழப்பமோ, அது வேறு யாரிடமும் சொல்ல முடியாமல் நம்மிடம் வருவது அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம செய்கிற சேவை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது அது ஒரு அருமையான ஒரு தருணம் அதெல்லாம்.
1: அப்புறம் சாமி, இந்த மாணவர் மாணவிகளின் கேள்விகளுக்கான பதில்ங்கிற முறையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லையோ இல்லை மற்ற மொழிகள்லையோ இது மாதிரி நூல்கள் இருப்பதாக நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நிறைய பார்க்குறோம், இதுக்கு முன்னாடியெல்லாம் சில இதழ்களில் ஆசிரியர் வந்து சொல்லுவார், பெரும்பாலும் அரசியல் சார்ந்த கேள்விகளாக இருக்கும். வானதி பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் கூட டி ஆர் ராமநாதன் ஐயாவும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய முன்னுரையில், மாணவர்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அதனால் முதல் முதல்ல தமிழில் வெளிவந்த நூலாக கூட இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நூலினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க.
0: நிறைய பத்திரிகைகளில் கேள்வி பதில்கள் வந்தது, வந்து கொண்டிருக்கு, வரும். அது எல்லாமே சினிமா, அரசியல், ஊர்க்கதை இது போன்ற ஒரு பொதுவான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய சிந்தனைகள் என்ன, அவர்களுடைய கேள்விகள் என்ன, அவர்களை சிந்திக்கும் போக்கு எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. நிறைய பேர் வந்து இன்றைய இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அது கெட்டுப்போன இளைஞர்கள் இருக்காங்க, அதை யார் கெடுக்கிறாங்கங்கிறதும் நமக்கே தெரியும். ஆனால் நிறைய இளைஞர்கள் எல்லாமே அக்னி குஞ்சுகளாகத்தான் இருக்கிறார்கள், அதை ஊதி ஊதி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். அப்படி இருக்கும்போது அவர்களிடம் என்ன குறைபாடு இருக்குது, எதை கொண்டு அதை நிரப்பலாம், அவர்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், தேடிக்கொண்டு இருக்கும்போது கண்டதெல்லாம் அவர்கள் முன்னாடி எப்படி காட்டி அவர்களுடைய கவனத்தை கவர்கிறார்கள் அல்லது கவனத்தை களவாடுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கணும். இந்த புத்தகத்தில் ஒரு ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்கும். இளைஞர்களுடைய கவனச்சிதைவு என்பது ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் கருச்சிதைவு போன்றது. ஒரு கருச்சிதைவு வந்தால் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு, அதே மாதிரி தான் இளைஞர்களுக்கு கவனச்சிதைவு என்பது அவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அது சர்வசாதாரணமாக நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கவனம் என்பது கரன்சி, கரன்சின்னா செல்வம். நம்முடைய இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டோ அல்லது ஃபோன்லேயோ இல்லை சோசியல் மீடியாவிலேயோ நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய முழு நேரமே அதில் தான் இருக்குது. இதை வந்து அந்த ஃபோன் கம்பெனிக்காரங்க அல்லது வெளிநாட்டுக்காரங்க இவங்க எல்லாமே இந்த கவனத்தை எப்படி கரன்சி ஆக்கலாம் அப்படிங்கிறதுல மும்முரமாக இருக்காங்க. நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக என்ன சொல்கிறோம்னா, இளைஞனே, யுவதியே, உன்னுடைய கவனம் உனக்கே தெரியல, அது எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது, எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அந்த கவனத்தினால் அது உனக்கு தெரியவில்லை. ஆனால் வெளிநாட்டுக்காரனுக்கும் வெளியாளுக்கும் தெரியுது, அவனுக்கு தெரிந்ததை நீ தெரிந்து கொள். உன் கவனம் என்பது காசாக்கப்படுகிறது, அது களவாடப்படுகிறது. நீ கொஞ்சம் கவனமாக இருந்தால் உன்னுடைய கவனம் எப்படி இருக்கு என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ தான் பெரிய செல்வந்தனாக இருப்பாய். கவனம் இஸ் ஈக்குவல் டு கரன்சி அப்படிங்கிறத நம்ம இந்த நூலில் சொல்லியிருக்கோம். அது இளைஞர்கள் அது ரொம்ப வரவேற்கிறாங்க அது போன்ற கருத்துக்களை. ஏன்னா ஒன்று அவங்கள பேரண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகளை வளர்ப்பது, நிறைய இடங்களில் குழந்தைகளை வளர்ப்பதில்லை. இந்த நூலில் ஒரு அத்தியாயமே இருக்குது, குழந்தைகளை வளர்க்காதீர்கள், அவர்களை வளர விடுங்கள். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து எது எது வேணுங்கிற சொல்லிட்டா போகிறோம், அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதனால் அவருடைய கவனம் களவாடப்படுகிறது என்று சொல்லும்போது பல கல்லூரிகளில் இதை நேரடியாக நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி சொல்லும்போது 100 பேர் கேட்டாங்கன்னா 30 பேர் உதாசீனமாக தான் இருப்பாங்க, போயிடுவாங்க. அதில் ஒரு 40 பேர் வந்து அப்போ புரியாதவங்களுக்கு அதுக்கப்புறம் புரியும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 30 பேர் அதை கவனிக்கிறாங்க. வேடிக்கை அதை சொல்வோம், ஒரு வகுப்பில்

0: 50 பேர் படிக்கிறாங்கன்னா 30 பேர் நடுத்தரம், எந்த பக்கம் இழுக்கிறாங்களோ அந்த பக்கம் போகக்கூடியவங்க. உங்கள் நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது, ரொம்ப பெரிய திறமைசாலியும் கிடையாது, நடுத்தரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்புலேயே அவங்க தான் ஆதாரம், நல்ல சிறந்த மாணவர்களாக இருப்பாங்க, அது வந்து அந்த ஆசிரியருக்கே ஆதாரமாக இருப்பவர்கள். இன்னொரு 10 இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சேதாரம், அது டிஃபெக்டிவ் தான் அது. அப்போ ஒரு 50 பேரில் 10 சேதாரம், 10 ஆதாரம், 30 நடுத்தரம். நம்முடைய கவனம் எப்படி இருக்கணும்னா ஆதாரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அவங்களுக்கு வேண்டியது நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. 30 நடுத்தரம் இருக்கு இல்லையா, அவர்களை ஆதாரத்தின் பக்கம் திருப்ப வேண்டியது. கடைசியாக இருக்கக்கூடிய சேதாரம் 10 இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஏதாவது அப்பப்போ நம்ம சொல்லி அவர்களையும் நல்ல மார்க்கத்திற்கு கொண்டு வருவது தான் ராமகிருஷ்ண மடம், ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம், சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு அருமையான ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம இந்த நூல் மூலமாக செய்திருக்கிறோம்.
1: சுவாமி, நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் இந்த காலத்து இளம் மாணவ மாணவியருக்கு வந்து நம்ம சமுதாயத்தின் மேலே உண்மையிலுமே அக்கறை இருக்கா? ஏன்னா நீங்கள் நிறைய மாணவர்களை கல்லூரிகளில் பள்ளிகளில் போய் சந்திக்கிறீங்க, அப்புறம் இந்த புத்தகத்தில் அவங்க அந்த கேட்டிருக்க கேள்வியெல்லாம் உண்மையிலுமே அவங்களுக்குள்ள சந்தேகம் தானா, அது எப்படி நீங்கள் உணர்றீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சுவாமி.
0: பலரும் கேட்ட அதே சந்தேகத்தை நீங்களும் கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இளைஞர்கள் மீதான சாதாரண புரிதல் தான் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது, அல்லது அதுதான் காட்டப்படுது. இளைஞன் அப்படின்னாலே தாட் போட்டு அப்படியே ஓடுறவன் இப்படி தான் இருக்குது. எத்தனையோ இளைஞர்கள் நல்ல வழியில் வந்துக்கிட்டு இருக்காங்க, அது வந்து அவர்களுக்கான அவர்களுக்கு வேண்டிய சிறந்த கருத்துக்களை நாம் கொடுக்கறது வந்து ஒரு தவமாகவே செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகிறது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு துறவி ஒரு ஜெயிலுக்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய கைதிகள்னு சொல்கிறதில்ல, சிறைவாசிகள், அவர்கள் மத்தியில் போய் நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார். உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவணும், நல்ல விஷயங்களை படிச்சிட்ருக்கணும், நம்முடைய வாழ்க்கை நமக்கும் பயனுடையதாக இருக்க வேண்டும், பிறருக்கும் பயனுடையதாக இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். கதையெல்லாம் சொன்னார், காந்திஜி பற்றி சொன்னார், வல்லபாய் பட்டேல் பற்றி சொன்னார், நேருஜியை பற்றி சொன்னார், சாக்ரட்டிஸ் பற்றி சொன்னார், ராமகிருஷ்ணரை பற்றி சொன்னார், விவேகானந்தரை பற்றி எல்லாம் சொன்னார். திடீர்னு பார்த்தா அந்த சிறைவாசிகள் நடுவுலேருந்து ஒருத்தர், முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வேகமாக வந்தார். காவலர்களுக்கெல்லாம் பயமாக போயிடுச்சு, நேராக வந்து இந்த சுவாமி அடிக்க வந்துட்டார் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்களும் ஓடி வர்றாங்க. வேகமாக வந்துட்டு சுவாமிஜியோட சட்டையை பிடிச்சிட்டு, இது ஏன் இவ்வளவு லேட்டாக சொல்கிறீங்க, அங்கெல்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் இந்த கேடுகட்ட வாழ்க்கைக்கு வந்திருக்கவே மாட்டோமே, யாருமே எங்களுக்கு சொல்லவே இல்லை, இப்போ வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த சுவாமிஜியோட கையை பிடிச்சி அப்படியே இருந்தார். போலீஸ் வந்து அவர் பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்தது, ஆனால் அந்த சுவாமிஜி அமைதியாக நின்று கொண்டிருந்தார். போலீஸ்காரர்கள் தடுத்துட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதியை, கொலைகாரரை கொஞ்ச நேரம் அப்படியே அள விட்டார். சாமியில் கண்ணெல்லாம் கலங்கி போயிருந்ததை அப்படியே மேலே தூக்கி, அவரை, நீ சொல்கிற சரிதான்ப்பா, உங்களுடைய சின்ன வயசில் நாங்கள்லாம் சொல்லியிருக்கணும், தப்பு எங்கள் மேலே தான், நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் கவனித்து கொண்டிருந்தோம், சமுதாயத்தில் எப்படி நாம் தார்மீகமான வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது, அதை நாங்கள் செய்யாத குற்றம்தான் உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் தோன்றியதுக்கு, பல காரணங்களும் நாங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவரும் அழுதார். அந்த கொலகாரர் அப்படி உருகி போயிட்டார். அவர் பின்னாடி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கார். அதனால் இந்த சம்பவம் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. என்னென்னா, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிடணும். 4 வயதில் சொன்னால் அவன் தேசியவாதி, 24 வயதில் நல்ல விஷயத்தை சொன்னால் அதுக்குள்ளே அவன் தீவிரவாதியாக மாறிடுறான். அதனால் சின்ன வயசுலேயே நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். கேட்குறவன் நிச்சயம் கேட்பாங்க. இந்த 30 நடுத்தரம் இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது, அதை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். சேதாரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேருமாவது நல்ல விதத்தில் நம்ம இழுக்கணும். அப்போ 50ன்னா ஆதாரம், நடுத்தரம், சேதாரம், இது எல்லா இடத்துலையும் இருக்கும். வகுப்பில் மட்டுமல்ல, சமுதாயத்திலும் இருக்குது, நமக்குள்ளேயே இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ளறையே இந்த 3 தன்மைகளும் இருக்குது.
1: சாமி, அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாம் நல்ல கருத்துக்கள் தான் சாமி. இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், நீ வந்து மன உறுதியோடு இரு, தொடர்ந்து போராடணும், நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு பயனுள்ளதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே சிறு கதைகள் வழியாக, கேள்வி பதில் வழியாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது எல்லாமே வந்து மாணவர்கள் ஏற்றுக்குவாங்களா, கேட்டு நடப்பாங்களா?
0: ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிடலாம். ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா நேரடியாக வந்து சுவாமிஜி நான் உங்கள் கருத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ ஏற்றுக்காமல் இருக்கலாம்,

அல்லது ஏற்றுக்கொண்டதை சொல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம் தொடர்ச்சியாக சொல்லும்போது நெல் செய்ய புல் தேயுமா போலே அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தை ஒன்று இருக்கிறது. இப்போ நாம் ஒரு தரிசு நிலத்தை அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா புல் முளைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல அது கொஞ்சம் தோண்டி உழுது அங்கே நெல் பயிரிடும் போது புற்கள் என்னாகும், அந்த நெல்லுக்கு உகந்ததாக மாறி இதோட வளர்ச்சி அதோட வளர்ச்சியோடு இணைந்து விடும். நல்ல விஷயத்தை நம்ம செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா புற்கள் முளைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் தோண்டி தோண்டி இது பண்ணாலும் இங்கே தோணுனா அங்கே வரும், அங்கே தோணுனா இங்கே வரும். அதனால் நல்லது செய்தால் அல்லது நீங்கும். இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவும் பொருந்தது. இது இன்னொன்று, அவன் ஏன் இந்த மாதிரி சுற்றுறான் அப்படின்னா அவனுடைய சக்திக்கு மனோபலத்துக்கு ஏற்ற ஒரு டார்கெட் நம்ம கொடுக்கலன்னு தோணுது. சமுதாயத்தை பற்றி பொறுப்பு அவனுக்கு நம்ம ஊட்டவில்லை, அதே மாதிரி நாட்டை பற்றி ஒரு பெருமிதம் அவனுக்கு தெரியவில்லை. சுதந்திர போராட்டத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டதால தான் இன்றைக்கி நீ பைக்கில் வேகமாக சுத்த முடியுது அவனுக்கு சொல்லித்தரப்படவில்லை. ஏன்னா திடீர்னு வானத்திலேருந்து குதித்த மாதிரி ஆகுது அவனுக்கு. அப்படி இல்லாமல் சமுதாயத்தை பற்றி, சமயத்தை பற்றி, நாட்டை பற்றி உண்மையான வரலாறுகள், தியாக வரலாறுகள். தியாக வரலாறுகள் அப்படின்னா துறவிகளும் ஆன்மீக சான்றோர்கள் மட்டுமல்ல, இன்றைய சமுதாயத்தில் வந்து எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்காங்க, எவ்வளோ நல்ல வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இருக்காங்க. சமுதாயத்தில் எங்கெங்கே நல்லது நடக்குதோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய கண்கள் அவனுக்கு வேண்டும், நல்ல விஷயத்தை கேட்கக்கூடிய காதுகள் அவனுக்கு இருக்குது, இன்ஆக்டிவாக இருக்குது. இளமை என்ற, வாலிபம் என்ற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் இருக்குது. அவங்க அந்த இளமையை ஆப்ரேட் பண்ண தெரியணும், தெரிவிப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி தான் இந்த நூல்.

0: தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம். இது அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம்.
1: சுவாமி, இந்த மாணவனே மாணவியே, நீ தலைவனாகணும் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய உண்மையான பயன் நீங்க எதை கருதுறீங்க?
2: ஒரு காலத்துல ஒரு குடும்பம் என்றால் மூன்று தலைமுறைகள் இருக்கும். தாத்தா இருப்பார், அப்பா அம்மா, பேர குழந்தைகள் இருப்பாங்க. மூன்று தலைமுறை இருப்பது தான் முழு குடும்பம். என்னன்னா, தாய் தந்தையர் சொல்ல முடியாததை பாட்டியும் தாத்தாவும் சொல்வாங்க. அதாவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படியே குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி அப்படியே வரும். தாத்தா பாட்டிக்கும் பேரன் பேத்திக்கும் நல்ல இணக்கமான உறவு இருந்தது, அன்பு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், நல்ல விஷயங்களும் கேட்க முடியும். இப்போ அந்த கூட்டு குடும்பங்கள் என்பது கூட்டு புழு குடும்பங்களாக மாறிவிட்டன. புழுக்களாகவே நிறைய பேர் இருக்க வேண்டியிருக்கு. அப்பா ஓடுறார் வேகமாக, அம்மா வேலைக்கு போகிறாங்க, குழந்தைகள் தவிக்கிறார்கள். அந்த கூட்டு புழு என்ற குழந்தை கூட்டு புழுவாகவே இருந்து விடுகிறது. அது பூச்சியாக வளர்ந்து போவதற்கான வாய்ப்பு இல்லாமலேயே போய்விடுகிறது. தாய் தந்தையர்கள் நல்ல விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு கட்டம் இருக்குது. ஆசிரியர்கள் பாடத்தை மட்டுமே நடத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி தாய் தந்தையாராலும் முடியாத ஒரு விஷயம், பெற்றோராலும் சொல்ல முடியாத அந்த ஒரு கேப், அந்த ஒரு பெரிய வெற்றிடத்தை நாம் நிரப்புவதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம்.
1: சுவாமி, இந்த நூலை படித்ததுலேருந்து பார்த்தா இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெற்றோர்களையும் ஆசிரியர்களுக்குமாகவே எழுதியிருக்கிறதா நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அது சரிதானாங்க சுவாமி?
2: ரொம்பவும் சரி. ஒரு மாணவன் அப்படிங்கிறவன் ஒரு பறவை போன்றவன். அந்த பறவைக்கு இரண்டு இறக்கைகள் உண்டு. ஒரு பக்கத்து இறக்கை பெற்றோர்கள், இன்னொரு பக்கத்து இறக்கை ஆசிரியர்கள். அந்த மாணவ பறவை மிக உயர உயர பறக்க வேண்டும் என்றால் இந்த ரெண்டு இறக்கைகளும் நன்றாக விரிந்திருக்க வேண்டும், சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக அந்த பறவை பறக்கும். இந்த நூல் மாணவ மாணவிகள், குழந்தைகள், இளைஞர்கள், அவங்க மனசில் என்னென்ன கேள்விகள் இருக்கோ, குழப்பங்கள் இருக்கோ, எத்தனையோ பேர் தங்களுடைய கஷ்டத்தை வந்து பெயர் போட்டே, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு பொறாமை இருக்குது, இன்னொருத்தன் நல்ல மார்க் வாங்கினா எனக்கு பொறாமையாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கும்போது அவனுடைய தைரியத்தை நம்ம பாராட்டணும். நிறைய பேர் வந்து நல்லது மட்டுமே கேட்பாங்க, இல்லை நான் கண்ணை மூடினா எனக்கு அப்படியே என்னென்னமோ வருது, அதனால் வந்து நான் தியானமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி ஒரு கேள்வி வருது. டீச்சரே கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி, என்னென்னா என்னுடைய வகுப்பில் இருக்கிறவங்க அடுத்த ஆசிரியரை மதிக்கிறாங்க, என்னையே மதிக்கிறது இல்லை, இப்படி ஒரு கேள்வி. இந்த கேள்விகள் வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சந்தேகம்.

0: சந்தேகங்கள், தெளிவின்மைகள், அவங்க எதை தேடுறாங்க, இதெல்லாம் பெரியவங்க குறிப்பாக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இவர்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக குழந்தைகள் நல்ல விதமாக வளர்வார்கள், பெற்றோர்கள் பெருமைப்படும்படி நிச்சயமாக வளர்வார்கள். ஒரு உதாரணம் சொல்லணே, ஒரு நல்ல குடும்பத்து பையன் 8வது 9வது படிக்கிறான், திடீர்னு அவனுக்கு முன்கோபம் வருது. அப்பா அம்மா சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த பையனுடைய பாட்டி ராமகிருஷ்ண விஜயத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஒரு 3 மாதம் முறை நடந்தது. என்னுடைய பேரன் இப்படி இருக்கான், ரொம்ப நல்ல பையன்தான், நாங்களும் நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் திடீர்னு அவனுக்கு முன்கோபம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குழந்தை வளர்க்கும் ஒரு கலை ராமகிருஷ்ண மடத்திலிருந்து கற்றுத்தரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். உங்கள் சக்தி உங்களுக்கு இருக்கிற மாதிரி, இந்த வயசுக்கு ஏற்ற சக்தி இருக்கிற மாதிரி அவனுக்கு அந்த சக்தி இருக்குது. அது கொஞ்சம் வேகமாக இது பண்ணும்போது நீங்கள் பயப்படக்கூடாது, கொஞ்சம் விட்டு பிடிங்க. பையன் நல்ல பையன், நல்ல குடும்பத்து பையன், ஜீனை நம்புங்க. அவன் கைகாலாட்டி அவன் விஷமம் பண்ணுறாங்கிறது வேறு விஷயம், ஆனால் என்னுடைய பேரன் அப்படின்னா நல்ல பையனாக தான் இருப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க, நல்ல விஷயத்தை செய்யுங்க, சொல்லுங்க, எல்லாம் நல்லபடியாக வரும் அப்படின்னு அந்த பாட்டிக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தது. இப்போது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தாங்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த நூல் செய்யுது அப்படிங்கிற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்குது.
1: ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் தொடர்ந்து மாணவர்கள் படிச்சிருப்பாங்க. இப்போ யாராவது இதே மாதிரி ஒரு பாட்டியோ இல்லை ஒரு தாத்தாவோ, ஐயா இந்த மாதிரி எங்களுடைய பேத்திக்கோ இல்லைனா என்னுடைய மகனுக்கோ வழிகாட்டணும், நல்லா இருக்கான் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா, கடிதம் வந்திருக்கிறதா?
0: எத்தனையோ பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பல பள்ளிகளில் ராமகிருஷ்ண விஜயத்தில் வந்த இந்த பகுதியை எடுத்து பெரிதுபடுத்தி முக்கியமான அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வைப்பாங்க. எல்லா மாணவ மாணவிகள் அதை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்குது. அதை விட இன்னொன்று, எந்த பள்ளியிலிருந்து கேள்விகள் கேட்கிறார்களோ அந்த பள்ளியிலிருந்து அந்த பிள்ளைகளுடைய படங்கள் வெளியிட்டு அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லும்போது ஆச்சரியம், அந்த பிள்ளைங்க எனக்கு இந்த குறைபாடு இருக்குது அதை போகணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவன் தன்னுடைய ஈகோ விட்டு வெளியில் வரும்போதே நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை.
1: சாமி, அப்புறம் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆக வேண்டும் அப்படின்னு தானே வரணும், அது ஆகணும் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரியே, அது ஏன் சாமி?
0: குழந்தைகளோடலாம் பேசுகிறோம் ஆக வேண்டும் அப்படின்னு, அப்படியே தூய தமிழில் பேசுகிறோம், அவங்களுக்கு புரியுமோ புரியாதோ, ஆகணும் தம்பி, ஆகணும் பாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இது இருக்குது. ஆக வேண்டும் அப்படின்னா ஒரு கட்டளையிடுற மாதிரி இருக்குது. ஆகணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேண்டியவங்ககிட்ட அரவணைப்போடு நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது. பிரியமான ஆசிர்வாதமான ஒரு சொல்லாக அதை நான் பார்க்கிறோம். ஆகணும் அப்படின்னா ஒரு வேகமும் இருக்குது, அதே சமயத்தில் என்னுடைய விருப்பமும் இருக்குது, இறைவனுடைய ஆசிர்வாதமும் அது இருக்குது. அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டது.
1: புத்தகத்தினுடைய தலைப்புகள் இருக்குல்ல, 10 தலைப்புகள் வச்சுருக்கீங்க. அந்த 10 தலைப்புகளை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா என்னமோ எனக்கு பாரதியாருடைய புதிய ஆத்திசூடிய படித்த மாதிரி ஒரு ஞாபகம். அருமையான தலைப்புகள். 10ஆக பிரிச்சிருக்கீங்களா, அது ஏதாவது காரணம் உண்டா?
0: தேவையா தேர்வு பயம், உன் மனதிற்கு நீயே தைரியம் ஊட்டு, ஆர்வமாக இரு, ஆற்றலுடன் செயல்படு, இது மாதிரி அந்த தலைப்புகள்லாம் அமைஞ்சிருக்கு. அதில் ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை தங்கமாகு. இந்த நூல் சென்னையில் வெளியிட்டோம். அந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் ஏதாவது எழுதி கொடுங்க எழுதி கொடுங்க அப்படின்னு நிறைய கூட்டம் இருந்தப்போ எதை எழுதுறேன்னு தெரியல. அப்போ தன்னம்பிக்கை தங்கமாகும்னு சொன்ன உடனே இவ்வளோ பேருக்கு சந்தோஷமாக இருந்தது. தங்கமாக அப்படின்னு தெரியும், தன்னம்பிக்கை தங்கமாகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் துன்பம் துணிவை தரும், குழந்தைகளை வளர விடுங்கள், வளர்க்காதீர்கள். இது வந்து நாம் எழுதணும் அப்படிங்கிறது இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த கருத்துக்கள், அதை நாம் அவதானிக்கும் போது, அதை நாம் தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது நம் மூலமாக உயர்ந்த சிந்தனைகள் வரும். அது பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. நம்மாழ்வார் ஒரு இடத்த விட்டு வெளியே போனதே கிடையாது, புளிய மரத்தில் பொந்தில் தான் உட்கார்ந்துருந்தார். ஆனால் அவர் பாசுரம் பாடும் போது கருத்துக்கள், உயர்ந்த சிந்தனைகள், பக்தி மிக்க சிந்தனைகள், சொற்கள் எல்லாமே வந்து சூக்ஷ்ம ரூபத்தில் வந்து அவர் முன்னாடி நிற்குமா. ஆழ்வாரே நீங்கள் பாடுறீங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிந்தனைகள் வந்து அவரிடம் கெஞ்சுமா, உங்களுடைய பாசுரத்தில் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அது மாதிரி தான் நல்ல சொல்லாடல் வந்ததென்றால் அது இறைவனிடமிருந்து தான் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அமைஞ்சிருக்குன்னு நான்

0: நினைக்கிறேன்.
1: அதே போலங்க சாமி, இந்த புத்தகத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இளைஞர்கள்ட்ட கெட்ட விஷயம் போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம விவேகானந்தருடைய சிந்தனைகளை உள்ளே புகுத்திடணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: பாரம்பரிய ஹிந்து சனாதன தர்மத்தில் பாரம்பரியமான ஒரு சிந்தனை உண்டு. மனிதனுக்கு ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடியது என்ன? காமம். காமம் அப்படின்னா உடல் இச்சை மட்டுமல்ல, எதாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பேராசை. சாதாரணமாக ஆசைகள் இருந்தால் போகிறோம், பேராசைன்னு வரும்போது தான் அது வந்து காமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காமம் மனதில் புகும் முன்பு காயத்ரி மந்திரம் புக வேண்டும். அந்த மந்திரத்தை சுவாமி விவேகானந்தர் எல்லா இளைஞர்களும் குழந்தைகளும் கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஓம் பூர் புவஸ்வாக தத் சவிதுர் வரேண்யம் பர்கு தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் அப்படின்னு ரொம்ப அருமையான மந்திரம் அது. அதோட பொதுவான பொருள் நான் சொல்கிறேன். இறைவா, எங்கள் புத்தியை தூய்மைப்படுத்தி சத்தியத்தை அறியும் ஞானத்தையும் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கும் விவேகத்தையும் அருள்வாயாக அப்படின்னு அதோட பொதுவான பொருள் நம்ம சொல்லலாம். காயத்ரி மந்திரம் புத்திக்கு ஒளியளிக்கும் பிரார்த்தனை, மனிதனின் அறிவை வெளிப்பூட்டி உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டும் மந்திரம் என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார். அந்த மந்திரத்தை சிறு வயதிலேயே நம்ம குழந்தைகள் கற்க வேண்டும். கற்றுக்கொண்டால் நிச்சயமாக மேதாவிகளாக எல்லோருமே வருவார்கள். இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு சிந்தனை. அதனால்தான் குழந்தைகளுக்கு 9 வயதில் 12 வயதில் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வாங்க. அப்படி வேண்டிக் கொள்ளும் போது யாரெல்லாம் இப்படி வேண்டிக் கொண்டார்களோ அவர்கள் மிகச்சிறந்த சிந்திக்கும் நபர்களாக மிகச்சிறந்த ஆளுமையாக மாறியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் குழந்தைகளின், இளைஞர்களின், மக்களின் மனங்களில் சஞ்சலம் புகும் முன்பு சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனைகள் புக வேண்டும். அப்படி புகுந்து விட்டால் என்ன நடக்கும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2012 ராமகிருஷ்ண விஜயத்தில் ஆசிரியராக நான் இருந்தபோது ஒரு போட்டி நடத்தினோம். என்னென்னா, சக்தி பெற சுவாமிஜியை முழங்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் விவேகானந்தருடைய 40 பொன்மொழிகளை முழங்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளியும் பிரார்த்தனை கூட்டத்தின் போது பிரார்த்தனை முடிந்த பிறகு சின்ன குழந்தைகளுக்கு 20, பெரியவங்களுக்கு ஒரு 20 பொன்மொழிகள். அதில் அஞ்சாதே அஞ்சாதே, தைரியமாக இரு சகோதரா, நீ எதையும் சாதிக்க பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 கொட்டேஷன் மாணவ மாணவிகளுக்கு அவசியமான ஒன்று. எல்லாமே ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 12,000 மாணவ மாணவிகள் தமிழகமெங்கும் அதை ஓதினார்கள். சக்தி பெற சுவாமிஜியை முழங்கு அப்படிங்கிற ஒரு திட்டம் அது. ரொம்ப நல்லா நடந்தது. அதில் சென்னையில் ஒரு பொண்ணு, 6வது படிக்கிற அந்த பொண்ணு ஹரினின்னு பேர். அவள் வந்து 40 கொட்டேஷனை நல்லா மனப்பாடம் பண்ணி தனியாக சொல்லி பார்ப்பாள். அது சொல்லும் போது குட்டி பையன், அவனோட தம்பி குருன்னு பேர், ரொம்ப ரொம்ப சின்ன பையன், அவனும் காதால் கேட்டு கேட்டு அஞ்சாதே அஞ்சாதே இந்த மழலை சொல்ல அதை சொல்வான். அவங்க வீட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். கிச்சனில் அப்படியே தண்ணி குடிக்க போகிறான், அங்கே இருட்டாக இருக்குது, ஓடி வந்துடுறான். அக்கா ஹரிணி கிண்டல் பண்ணுறான், அஞ்சாதே அஞ்சாதே நீ இப்போ தானே சொன்ன, நீ உள்ளார போனவுடனே பயந்துட்டு வந்துட்டிய அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான். அப்படின்னு தண்ணி குடிக்கணும், அதே சமயத்தில் பயப்படக்கூடாது. மறுபடியும் கம்பீரமாக உள்ளார போனான் அந்த குட்டி பையன். மழலை சொல்ல அப்படியே அஞ்சாதே அஞ்சாதேன்னு சொல்லிட்டு உள்ளார போனான். அங்கே தண்ணி குடித்தான், திரும்பி வந்தான், ஜெயிச்சிட்டன் பார்த்தியா அப்படின்னு சொன்னாவன். அப்போ இது மாதிரி சின்ன விஷயத்தில் அப்படி போனதென்றால், விவேகானந்த சுவாமி சொல்கிறார், மை இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் ஓன்லி நேஷ்னல், இட் இஸ் இன்டர்நேஷ்னல். அதாவது உலகம் தழுவிய சிந்தனைகளை கொண்டவர் சுவாமி விவேகானந்தர். அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பயமின்மை நமக்கு வேணுமா வேணாமா? அது சுவாமி விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்கிறார். தன்னம்பிக்கையாக இருக்கணும், சேவை உள்ளம் படைத்தவர்களாக இருக்கணும், எதையுமே ஆழ்ந்து கற்கும் திறன் உடையவர்களாக இருக்கணும். இதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் உடம்பு பார்த்தோம் அப்படின்னா சொத்தையாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உடல் வலிமை இருக்கணும், மன வலிமை இருக்கணும், தேசபக்தி இருக்கணும், தெய்வ பக்தி இருக்கணும், எதையுமே ஆராயும் திறன் கொண்ட ஆழ்ந்த நுண் அறிவு வேணும். இவ்வளவையும் சுவாமி விவேகானந்தர் சொல்ல, இதை தவிர எண்ணற்ற விஷயங்கள் சொல்கிறார். இது எல்லாமே சின்ன வயசுலேயே எல்கேஜி யூகேஜி அதுக்கு முன்னாடி ப்ரீகேஜி இருக்கு இல்லையா, அந்த கேஜியில் இருக்கும் போதே நம்ம

சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் நிச்சயமாக சாதாரண குழந்தைகளாக இருக்க மாட்டார்கள், சாதிக்கக்கூடிய குழந்தைகளாக இளைஞர்களாக இருப்பார்கள். அது சத்தியம்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள்.
1: சுவாமி, இந்த புத்தகத்துல முழுக்க பாத்தீங்கன்னா மொத்தம் 261 கேள்விகள், அதற்கான பதில்கள் இடம்பெற்றிருக்கு. இதுல உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான பிடிச்ச கேள்வினா எதை சொல்லுவீங்க?
2: ஒரு அம்மாவுக்கு வந்து 10 குழந்தைங்க, அப்படின்னா எந்த குழந்தை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு. கேட்ட கேள்வியை விட கேள்வி கேட்டவர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், கேள்விக்கு பதில் சொல்வது சாதாரணமான விஷயம், கேட்பவனுக்கு பதில் சொல்கிறது தான் மிகச்சிறந்தது. எங்கிருந்து அவனுக்கு கேள்வி வருது? ரமண மகர்ஷி யாராவது ஒருட்ட போய் கேள்வி கேட்டாருன்னா அதுக்கு வந்து சாப்பிட்டியா சாப்பிடல அப்படின்னு பதிலாம் வராது. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டான்னா இந்த கேள்வி கேட்குறது யாருன்னு கேட்பார், மூலத்துக்கே போ அப்படிம்பார். அதே மாதிரி இந்த பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்கன்னா இவங்க யார், எப்படி இவங்க கேட்குறாங்கன்னு யோசிக்க தோணும். ஏன்னா அதில் ரொம்ப எனக்கு பிடித்த கேள்வின்னு நம்ம அப்படி யோசனை பண்ணதில்லை. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் பிடித்ததால் தான் பதில் சொல்ல முடிந்தது. அப்படி இருக்கும்போது ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து தன்னுடைய குறைபாட்டை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டால் தன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில், பொத்தி பொத்தி வைக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது. மதுரையிலேருந்து ஒரு பையன் எழுதுகிறான், வகுப்பில் வந்து மற்றவங்கெல்லாம் நல்லா படிக்கும்போது என் மனசில் பொறாமை வருது அப்படின்னு சொல்கிறான். அவன் பேர் போட்டே சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு. எது தன்னை பிடித்து வைத்திருக்கிறதோ அதை மீறி வரணும்னு நினைக்கிறான்ல, அதுதான் இளமை சக்தி அப்படின்னு தோன்றுறது.
1: அதாவதுங்க சாமி, இந்த புத்தகத்தில் ஒரு தம்பி கேட்டிருக்கேன் அப்படி, என்னென்னா எனக்கு பெற்றோர்களெலாம் திட்டணும்னு வருது, நான் எப்படி சாமி கட்டுப்படுத்திக்கிறதுன்னு கேட்குறேன் அப்படி.
2: ஆமாம், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய கேள்வி என்னென்னா, பள்ளியிலையும் கல்லூரியிலையும் பாடம் நடத்துகிறாங்க, இது ஒரு கல்லூரி மாணவன் கேட்டது நினைக்கிறேன், எல்லாமே அவங்க என்ன சொல்லித்தர்றாங்களோ அதை விட அதிகமாக எனக்கு தெரியுது. இவங்க 3 சொல்லித்தர்றது எனக்கு 3 மணி நேரத்திலே கூகுள் பாபா சொல்லி கொடுத்துட்றார், நான் ஏன் காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த தம்பிக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, இது வந்து ஏட்டறிவு மட்டும் நினைக்காத, ஒரு குருமுகமாக வந்தால் எப்போவுமே நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி, ஆசிரியரிடம் நீ காணக்கூடிய ஒரு சில குறைபாட்டை பெரிதாக்காத, படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுற நல்ல விதமாக படி. கூகுள் பாபா உனக்கு வந்து தகவல் அறிவு தான் கொடுக்கும், ஆனால் நல்ல ஆசிரியர் தகவல் அறிவோடு என்கரேஜ்மெண்ட்டும் கொடுப்பார். மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இன்ஸ்பிரேஷனே கொடுப்பாங்க. அதனால் நீ இன்ஸ்பிரேஷனை பெறும் வகையில் உன் ஆசிரியரை நீ தேட முடியாது, ஆனால் இன்ஸ்பிரேஷன் பெறும் வகையில் நீ இருந்தால் நிச்சயமாக இன்ஸ்பயர்டு டீச்சர்ஸ் உன் முன்னாடி வந்தே தீருவார்.

0: அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு அருமையான பொன்மொழி இருக்கிறது. நிலம் தயாராக இருந்தால் வீரியமிக்க விதைகள் தாமாக வந்து சேரும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், நீ உன்னை தகுதிப்படுத்தி கொண்டால் மிகச்சிறந்த ஆசிரியர்கள்லாம் உனக்கு வந்து, அல்லது சாதாரண ஆசிரியர்கள் இருந்தால் கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்களை நீ கற்க முடியும் அப்படிங்கிறத அவருக்கு சொல்ல வேண்டியிருந்தது.
1: சுவாமி, இந்த மாணவனே மாணவியே நீ தலைவனாகணும் அப்படிங்கிற இந்த நூலை யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆசிரியர்களா, இல்லை பெற்றோரா, இல்லை மாணவர்களா?
0: அந்த வரிசையை சரியாக நீங்களே சொல்லிட்டீங்களே. ஆசிரியர்கள் படித்தால் அவர்கள் சிறந்த ஆசிரியர்கள் ஆவது திண்ணம், அவர்கள் சிறந்த மாணவ மாணவிகளை உருவாக்குவது நிச்சயம். பெற்றோர்கள் படித்தால், அந்த வார்த்தையை பாருங்கள், பெற்றோர் அப்படின்னா உருவாக்கியவர்கள் அல்ல, இறைவன் இந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை பெற்றோரிடம் கொடுத்திருக்கிறார்கள். இறைவன் கொடுத்து தாய் தந்தையர்கள் பெற்றுக்கொண்டதால் குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்கும் பொறுப்பை பெற்றுக்கொண்டதால் அவர்கள் பெற்றோர்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் படித்தால் இன்னும் சிறந்த பெற்றோர்களாக மாறுவார்கள். நிறைய பெற்றோர்கள் நம்ம பார்க்குறோம், ஒரு குழந்தை மேக்சிமம் ரெண்டு குழந்தைகள், அதை வளர்ப்பதற்கு அவர்கள் அவ்வளவு தடுமாறுகிறார்கள், அதையும் நாம் பார்க்குறோம். ஒரு 15-20 வருடத்திற்கு முன்பு சர்வசாதாரணமாக ஒரு வீட்டில் 6 குழந்தைகள் 8 குழந்தைகள் எல்லாம் இருப்பார்கள். அந்த அம்மா படிக்காதவர்களாக கூட இருக்கலாம், ஆனாலும் நல்ல விதமாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவர்களுக்கு பட்டப்படிப்பு இருக்காது ஆனால் பட்டறிவு உண்டு, பொறுப்பு ஏற்றுக்கொண்டதால் திறமை தானாக வந்தது. இப்போ நம்ம பார்க்கும்போது நல்ல பெற்றோர்களாக அவர்கள் மாறுவதற்கு இந்த நூல் நிச்சயமாக உதவும். என்னுடைய மகனிடம், என்னுடைய மகளிடம் என்ன கேள்விகள் இருக்கின்றன, என்ன குறைபாடு இருக்கிறத டக்குன்னு சொல்லிட முடியும், ஆனால் அவனுடைய கேள்விகள் என்ன இருக்குது, குழப்பங்கள் என்ன இருக்குது, எப்படி நம்ம உதவி செய்ய முடியும், எப்படி அவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியும், இது வந்து அந்த கேள்விகளுக்கு அந்த குழப்பங்களுக்கு ஒரு விதமான தீர்வு வச்சுருக்கோம். இந்த தீர்வை படித்து இதுதான் தீர்வுன்னு அவங்க சொல்ல வரல, இதை படித்தோன்னா ஓ இப்படி கூட பதில் சொல்லலாம் போல இருக்குது, என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு என் பையனுக்கு இப்படி ஒரு குழப்பம் இருக்குது, நான் என்ன செய்யணும், நான் எவ்வளோ குவாலிட்டி நேரத்தை நான் தர முடியும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்க முடியும். ஆசிரியர்களும் என்னுடைய வகுப்பை சரியாக கேட்குறதில்ல அப்படின்னு குறைபட்டு கொள்ளாமல் மாணவ மாணவிகளிடத்தில் என்னென்ன தேடல்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். மாணவ மாணவிகளிடத்தில் என்ன தேடல்கள் இருக்குது என்பதை தேடிக்கொண்டே இருப்பவன் தான் சிறந்த ஆசிரியன். இந்த 2 இறக்கைகளும் நன்றாக பறக்க ஆரம்பித்து விட்டதென்றால் பறவை என்ற மாணவன் மாணவி மிகச்சிறப்பாக தலைவன் ஆகியே தீருவான்.
1: ஜென்சி, ஜென் ஆல்ஃபா என கூப்பிடக்கூடிய இந்த இளைஞர்கள் யுவதிகள் இந்த நூலை வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாசிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா?
0: எனக்கு தெரிந்த நிறைய பள்ளிகள் இந்த நூலை தங்களுடைய ஆசிரியர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒருத்தங்க சொன்னாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 200 பிரதிகள் வாங்கியிருக்கிறார்கள். 200 பிரதிகளாக எதற்கு அப்படின்னு மாணவர்கள் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன்னா, இல்லை எங்களுடைய ஆசிரியர்களுக்கு கொடுக்க போகிறோம், அவர்கள் முத படித்தா அவர்கள் படித்து அதை மாணவர்களுக்கு புரிய வைப்பார்கள், மாணவர்கள் அவங்களுக்கும் நேரடியாக கொடுக்குறோம், முக்கியமாக ஆசிரியர்கள் இதை படிக்கணும் அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன்னா, ஒரு கை குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்கணும், அந்த மருந்து நேரடியாக குழந்தைக்கு ஊட்ட முடியாது, அப்போ என்ன செய்வாங்க, தாய்க்கு அந்த மருந்து கொடுத்து அந்த மருந்தை தாய் உண்டு அந்த தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு சென்றால் அந்த குழந்தையும் நன்றாக இருக்கும், அந்த மருந்தும் நன்கு வேலை செய்யும். அது மாதிரி இது இருக்குதுன்னு நினச்சேன்னா, ஜென்சி, ஜென் ஆல்ஃபா இது எல்லாமே வந்து நம்ம வைக்கிற பேர் தான். சுவாமி விவேகானந்தர் ஒருத்தில் சொல்கிறாரு, இந்த நாட்டில் பிறந்தவன் ஒரு நாத்திகனாக இருப்பான் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கவே முடியாதனால் நம்பவே முடியாது அப்படிம்பார் சுவாமி விவேகானந்தர். நான் கடவுளை நம்ப மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன், எதுக்கும் நான் பணிய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க, அது வந்து யௌவன கர்வம் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்வார். கொஞ்ச நாளைக்கு அந்த திடீர் ஹார்மோன் அவனால் சமாளிக்க முடியல, 2 விதமான சோம்பேறித்தனத்தை சொல்வாங்க, ஈஸ்டர்ன் லெதர்ஜி, வெஸ்டர்ன் லெதர்ஜி அப்படிம்பாங்க. கிழக்கத்திய சோம்பேறித்தனம் எப்படி இருக்கும் என்றால் நல்லா சாப்பிடுவான், தூங்குவான், ஒரு கதை பேசுவான், அப்படியே படுத்துருவான். மேற்கத்திய சோம்பேறித்தனம் எப்படி இருக்கும்னா பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக போயிட்டுருப்பான், எங்கேயா போகிற அப்படின்னு கேட்டால் யாருக்கு தெரியும் அப்படிமா. அதே மாதிரி 120 சேனல்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு சேனலில் அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பான், ஒரு 40 செகண்டு மாற்றிடுவான், அதுக்கப்புறம் 60 செகண்டுக்கு மாற்றிடுவான், அவனால் எதையுமே

ஆழ்ந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி வாட்ஸ்அப் பார்க்குறான்னு கூட அதே தான் இருக்கும். என்னென்னா, இது வந்து வெஸ்டர்ன் லெதர்ஜி அப்படிம்பாங்க. வெளியில் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளம் பார்த்தோம் அப்படின்னா அலையும். பரபரப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. சுறுசுறுப்பு என்றால் ஒன்றில் கவனம் வை, ஒவ்வொன்றிலும் கவனம் வை, உலகம் உன்னை கவனிக்கும் அப்படிங்கிறதான் சுறுசுறுப்பு. எதை செய்தாலும் அதுலேயே தீவிரமாக போகிறது. அந்த குணம் நம்ம இளைஞர்களுக்கு வரணும். இல்லைன்னா அது வந்து எதா ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா ஒன்றில் கவனம் வை, அதற்காக மற்ற எல்லாத்துலேயும் கவனம் வை. இப்போ நான் இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இளைஞர்களுக்கு, இப்போ ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன தேவை? அதுலேயே முழு கவனம் இருக்கணும். அதுக்காக அவன் சாப்பிட்றதில் கவனம் இருக்கணும், ஓய்வில் கவனம் இருக்கணும், உழைப்பில் கவனம் இருக்கணும், உணர்ச்சிகளில் கவனம் இருக்கணும். உணர்ச்சிகள்லாம் என்ன வேணாலும் பார்க்கலாம், எங்கே வேணாலும் சுற்றலாம் அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது ஓய்வு, உழைப்பு, உடல்

0: அதுலேயே முழு கவனம் இருக்கணும். அதுக்காக அவன் சாப்பிட்றதுல கவனம் இருக்கணும், ஓய்வில் கவனம் இருக்கணும், உழைப்பில் கவனம் இருக்கணும், உணர்ச்சிகளில் கவனம் இருக்கணும். உணர்ச்சிகள்லாம் என்ன வேணாலும் பார்க்கலாம், எங்கே வேணாலும் சுற்றலாம், அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது ஓய்வு, உழைப்பு, உடல் நலன் எல்லாத்துலேயும் கவனம் வைத்தார் என்றால் நிச்சயமாக அவர் சர்வசாரமாக சாதிக்க முடியும். இந்த ஃபோக்கஸ், ஏற்கனவே அவங்ககிட்ட சக்தி நிறைய இருக்குது, இந்த ஒரு விஷயத்தை நாம் அவர்களுக்கு புரிய வைத்து விட்டோம் என்றால் நிச்சயமாக இந்த மாணவ மாணவிகள் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருக்கும், நான் சாதாரணமாக இருக்கேனே அந்த வாழ்க்கை எனக்கு போதுமே அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த மாணவனுக்கு பதில் எப்படின்னா, அவன் வந்து பெருசாக எதிர்பார்க்கலை, அந்த சாதாரணமாக இருந்தாலே போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாதாரணமாக அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா தம்பி? பதில் இதுதான். அந்த வார்த்தையை பிரித்து பாரு, சதா ரணம். சாதாரணம் அப்படின்னா சதா ரணம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி ஆர்டினரி அப்படின்னு சொல்கிறோம், சாதாரணம் அப்படின்னா இங்கிலீஷில் ஆர்டினரி. அந்த ஆர்டினரிங்கிற வார்த்தையை தமிழில் சொல்லிப்பார், ரெண்டு விதமான விலங்குகள் வரும், ஆடு நரி. ஆர்டினரி அப்படின்னா ஆடுன்னா என்ன, ஒரு மந்தமான ஒரு பிராணி, யார் வேணாலும் அதை அடித்து சாப்பிட்லாம் இல்லையா. அப்போ விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு, நீ ஆடு அல்ல சிங்கம் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அப்புராணி இந்த ஆடு. நரி அப்படின்னா என்ன, நரி தன் திறமையை வளர்த்து கொள்ளாமல் மற்றவர்கள் வேட்டையாடியதை சுரண்டி அல்லது அபகரித்து திருட்டுத்தனமாக தந்திரமாக சாப்பிடக்கூடிய ஒன்று. ஆர்டினரி அப்படின்னா இந்த நிலை தான். இந்த நிலை உனக்கு தேவையா? சாதாரணம் என்ற நிலை உனக்கு தேவையா? ஆடாகவும் நரியாகவும் நீ இருக்க வேணுமா, சிங்கமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு பதில் சொல்கிறோம். இந்த மாதிரி சொல்லும்போது ஜென்சியோ ஜென் ஆல்ஃபாவோ நிச்சயமாக ஜென் ஃபிலாசபிக்கு வந்தே தீர்வாங்க.
1: இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபாலாம் இந்த நூலை படிக்கும்போது எப்படி அவங்க மாறுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. எங்களுக்கு இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபா இளைஞர்கள் இதை படிக்கும்போது அவங்களுக்கு உண்டாகக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு வரி ரெண்டு வரியில் சொல்லுங்கள் சாமி.
0: இது ஜென்சி ஜென் ஆல்ஃபா மட்டுமல்ல, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற யார் இந்த நூலை படித்தாலும் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்கள் என்ன செய்யுமோ அதே பலனைத்தான் இந்த நூலும் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன்னா. அது என்னது அது அப்படின்னா, உன்னை உன்காலில் நிற்க வைக்கும், கடவுளின் திருவடிகளை பிடிக்க வைக்கும். அதுதான் அருமையான ஒரு விஷயமாக நூலின் பயன் என்பது போல் இருக்கிறது.
1: சுவாமி இதுவரை எங்களோட இணைஞ்சு கொண்டு மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆகணும் அப்படிங்கிற அந்த புத்தகம் எப்படி உருவானுச்சு, அதில் உள்ள கருத்துக்கள் என்ன, யார் படித்து பயன்பெறலாம், இது இளைஞர்களுக்கு போய் சேரும்போது நம்மளுடைய நாடு எப்படி வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா படம் பிடிச்சு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுடைய எழுத்து பணியும் விவேகானந்தருடைய சேவை பணியும் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சாமி.
0: மிகவும் நன்றி. வானொலி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. அந்த நூல் நமக்குள் நுழைய வேண்டும், நூலின் கருத்துக்கள் நுழைந்ததென்றால் நிச்சயமாக அது எப்படின்னா ஒரு பிராணவாயு நமக்குள்ளார புகுந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரியான சிந்தனைகள் நமக்கு உள்ளே செல்ல வேண்டும். இதற்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்து கொடுத்த வானொலி அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது நல்ல பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள். தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: நிற்பதுவே நடப்பதுவே
4: நேரம் 11:50. 7 அறிவு திரைப்படத்திலிருந்து பல்ராம் சுஜித் சுரேசன் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள

0: ഉഷുകൾ പറ്റിയ അറിവിപ്പ്. பனிரெண்டு பத்துக்கு சங்கீத சாரல். அபராஜிதா கிரிதர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விலை நிலைப்படுத்துதல் நிதி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். சட்டம் நமக்காக உரை வழங்குபவர் வழக்கறிஞர் சரளா அவர்கள். கதை அரங்கம் சொல்பவர் திவ்யா அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி. ஹாடுதி ஹாவு ஹாருதி ஹாவு கன்னட மொழி பாடல். இயற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள். இசையமைத்திருப்பவர் பி ஆர் கீதா அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகானம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: முதல்ல வந்து கரும்பு வைத்தியத்துல இருந்து 45வது நாள் 1.5 கிலோ கரும்பு பூஸ்டர், அப்போதான் 60வது நாள் 1.5 கிலோ பூஸ்டர், 75வது நாள் 2 கிலோ பூஸ்டர். இது போல 3 முறை பூஸ்ட் அடிக்க சொல்றாங்க கரும்புக்கு. அந்த போல நான் பூஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சு வாங்கி நான் அடிச்சேன் சார். அதே போல 45வது 60வது நாள் 75வது நாள் அடிச்சேன் சார். அந்த நுண்ணுட்ட சத்து பற்றாக்குறைய அந்த வெளிர் மஞ்சள் தெரியறது, கரும்புல ஒரு மாதிரி இலை ஒரு மாதிரியா தெரியும், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்ப நல்லா செழுமையா பசுமையா நல்லா இருக்கு சார் என் கரும்பு.
2: கரும்பு சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களின் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
0: 8:05 திரைகானம் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில்
4: அமுதமூறு சொல்லாகிய தோகையன்
0: எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி இரவு 9:30. 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post, Mr. Modi said the growing participation of women in emerging fields such as drone technology is opening new avenues of opportunity and transforming the development landscape across the nation. He noted that over the last 12 years, the NDA government has worked to further women-led development, and this is visible across sectors. He added that the government is actively supporting self-help groups, which are going a long way in making women financially independent. The government has restricted institutional, industrial and commercial customers from buying motor spirit and high-speed diesel from retail outlets and asked them to source their requirements from their own consumers.

இதுவரை சங்கீத சாரலில் அபராஜிதா கிரிதர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சிகள். ஜி சாரு பிரீதா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 1:10 எஃப்எம் கோல்டில். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு

0: வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்புப் படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு, வேளாண், பயணிகள் போக்குவரத்து, அவசர சேவைகள், தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன் புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்க தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமன்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு June 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலவி வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க

0: எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10 9 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு. பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வில் குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்தில் அவங்க ஒரு சிறந்த மனிதராக வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.
1: இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மான் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள்.

0: உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மன் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000-க்கும் மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் தைவானின் சூயு சென்னை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இரவு 11:00 நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர், அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 15:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 16 வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்றும் நாளையும் கர்நாடகம், கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு, மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பு, மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை மறுநாள் 14 அன்று காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, மேற்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 15 16 தேதியன்றும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள். சேர்ந்திசை பாடற் குழுவினர் பாடியுள்ள பாடல் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாடலுக்கு இசை டி கே ஜெயராம்.

0: சூரியன் குடித்தது பால், சுதந்திர சூரியன் குடித்தது பால்.
1: ஈ ஆனந்தன் இயற்றிய பாடல். பாடியவர்கள் தீபன் சக்கரவர்த்தி குழுவினர்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். நேரம் 1:35, ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட், அதாவது விலை நிலைப்படுத்தல் நிதி திட்டம் குறித்து. விலை நிலைப்படுத்தல் நிதி திட்டம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்படும் தீவிர ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு நிதி திட்டமாகும். காய்கறி மற்றும் பருப்பு போன்ற பொருட்களின் விலை திடீரென உயரும் போது நுகர்வோரை பாதுகாக்கவும் விவசாயிகளுக்கு நிலையான வருவாய் கிடைக்கவும் இது உதவுகிறது. இத்திட்டம் சந்தையில் பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்து பதுக்கலை தடுத்து செயற்கையான விலை உயர்வை தடுக்கிறது. மாநில அரசுகளுக்கும் மத்திய அமைப்புகளுக்கும் வட்டியில்லா கடனாக இந்த நிதி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் மாநில அரசுகள் வெளிச்சந்தையில் இருந்து நேரடியாக பொருட்களை வாங்கி மக்களுக்கு மலிவு விலையில் விநியோகிக்க முடியும். பொதுவாக வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி மற்றும் பருப்பு வகைகள் போன்ற அழுகக்கூடிய அத்தியாவசியமான பொருட்கள் இந்த நிதியின் கீழ் கண்காணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் பதுக்கல்காரர்கள் விலையை செயற்கையாக உயர்த்துவதை தடுக்கிறது. சந்தையில் பொருட்கள் மலிவாக கிடைக்கும் அறுவடை காலங்களில் அரசே நேரடியாக பொருட்களை வாங்கி தாங்கள் இருப்பு, அதாவது பஃபர் ஸ்டாக் அமைக்கிறது. விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது

0: விலை வீழ்ச்சி அடைந்து விவசாயிகள் நஷ்டமடைவதை தடுத்து அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்க செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து சுழற்சி நிதியை, அதாவது ரிவால்விங் ஃபண்டை உருவாக்குகின்றன. பொதுவாக இதன் செலவினங்கள் 50-50 என்ற விகிதத்தில் பகிரப்படுகின்றன. மாநில அரசுகளுக்கும் மத்திய கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நஃபேட், NCCF போன்ற அமைப்புகளுக்கும் சந்தையில் இருந்து பொருட்களை கொள்முதல் செய்ய வட்டியில்லா குறுகிய கால கடன்கள் வழங்கப்படுகின்றன. தற்போது இத்திட்டம் மத்திய அரசின் PM ஆஷா பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சன்ரக்ஷன் அபியான் என்ற குடை திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டு இன்னும் வலுவாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் செயல்பாடு குறித்து அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு இதற்கென தனியாக விலை நிலைப்படுத்தல் நிதியத்தை உருவாக்கி அதன் மூலதனத்தை ₹100 கோடியாக உயர்த்தியுள்ளது. இந்த நிதியை பயன்படுத்தி கூட்டுறவுத்துறை மூலம் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகள் நேரடியாக இடைத்தரகர்கள் இன்றி வாங்கப்படுகின்றன. அவை நகர்ப்புறங்களில் உள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மற்றும் நடமாடும் வாகனங்கள் மூலம் மக்களுக்கு மலிவு விலையில் விற்கப்படுகின்றன. வெளிச்சந்தையில் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்களின் விலை உயரும் போது தமிழ்நாடு அரசு இந்த நிதியின் மூலம் மானிய விலையில் ரேஷன் கடைகள் வழியாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கிறது. அழுகக்கூடிய மற்றும் அன்றாட சமையலுக்கு தேவையான முக்கிய 22 அத்தியாவசிய பொருட்கள் இதன் கீழ் கண்காணிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் தற்போதைய சந்தை நிலவரம் மற்றும் வழிகாட்டுதல்களை தெரிந்து கொள்ள மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸின் இணையதளத்தை அணுகலாம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post, Mr. Modi said the growing participation of women in emerging fields such as drone technology is opening new avenues of opportunity and transforming the development landscape across the nation. He noted that over the last 12 years, the NDA government has worked to further women-led development, and this is visible across sectors. He added that the government is actively supporting self-help groups, which are going a long way in making women financially independent. The government has restricted institutional, industrial and commercial customers from buying motor spirit and high-speed diesel from retail outlets and asked them to source their requirements from their own consumer pump. The decision has been taken to prevent local shortages amid disruptions in global supply chains caused by the ongoing crisis in West Asia. In a notification, the Petroleum and Natural Gas Ministry said restrictions will be in place for up to 90 days. The retail outlets have been directed to sell up to 200 litres of high-speed diesel to a customer per day to prevent bulk purchase. Union Home Minister Amit Shah is chairing a high-level meeting to review the preparedness of the Sri Amarnath Yatra in New Delhi. Army Chief General Upendra Dwivedi, National Security Advisor Ajit Doval, Lieutenant Governor of Jammu and Kashmir Manoj Sinha, Directors General of CRPF, BSF, CISF, ITBP and the SSB are present in the meeting.

0: Amarnath Yatra will begin on the 3rd of July and conclude on the 28th of August. The Information and Broadcasting Ministry has released the draft Telecommunication Rules 2026 pertaining to television, radio and related services for public consultation. The draft rules have been framed to consolidate the various guidelines issued for television and radio services under the previous Telegraph Act 1885 within the framework of the newly enacted Telecommunications Act 2023. The National Testing Agency, NTA, has extended the examination window by 15 minutes from 180 minutes to 195 minutes for re-NET UG 2026, scheduled to be held on the 21st of this month. The new timings will be 2 p.m. to 5:15 p.m. The revised examination window includes the time required for mandatory examination formalities, such as signing of attendance sheets and other invigilation procedures. In Pakistan-occupied Kashmir POK, 16 people were killed and 37 others wounded, as Pakistani army opened fire from AK-47 rifles on thousands of unarmed protesters in Eidgah ground yesterday. Although the demonstration started peacefully, demanding affordable flour, rice, electricity and basic rights, the scene soon turned violent, with the Pakistani army unleashing gunfire on the crowd. Around 60 to 70,000 people had assembled in Rawalkot to raise slogans against Pakistan's continued occupation and policies in the region. United Nations Secretary General Antonio Guterres and Secretary General of the International Maritime Organization, IMO, Arsenio Dominguez, has condemned the attack on a Palau-flagged tanker off the coast of Oman, in which three Indian seafarers have been killed. Spokesman for the UN Chief, Stefan Dujarric, said Mr. Guterres is deeply concerned by the continuing escalation. Renowned Indian shooting coach and former Asian Games gold medalist Jaspal Rana died at the age of 49 at a private hospital in New Delhi today. He mentored Manu Bhakkar and helped her secure a historic double bronze medal at the 2024 Paris Olympics. President Draupadi Murmu expressed sadness over the passing of Jaspal Rana. Prime Minister Narendra Modi has also expressed grief at the passing away of Jaspal Rana. Benchmark domestic equity indices were trading around 0.8% up in afternoon trade today. The Sensex advanced 653 points to 74,486, while the Nifty rose 160 points to 23,322 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி. என்னுயிர் தோழி. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, சட்டம் நமக்காக, கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
2: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் பேட்டை என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர். பேட்டை அப்படின்னா நாம் பொதுவாக தொழில் பேட்டை அப்படின்ற சொல்லல நாம் நிறைய அறிந்திருப்போம். கிண்டி தொழில் பேட்டை அப்படின்னு சொல்றோம், வண்ணாரப்பேட்டைன்னு சொல்றோம். இப்படி பேட்டை என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பெயர்கள் தமிழகத்தில் நிறைய இருக்கிறது. பேட்டை என்பது பொதுவாக ஒரு நகரத்தின் புறநகர் பகுதி, சந்தை கூடும் இடம் அல்லது ஊர் அருகில் வணிகம் நடைபெறும் இடத்தை குறிப்பதுதான் இந்த பேட்டை என்னும் சொல். இது வரலாற்று ரீதியாக 16ஆம் நூற்றாண்டில் உருவான சந்தை பகுதியை குறிக்கும் சொல்தான் இந்த பேட்டை. இது தவிர ஊர் பெயர்களின் பின்னொட்டாகவும் பேட்டை என்ற ஒரு சொல் இணைந்து நிறைய ஊர் பெயர்களை நாம் பார்க்கலாம். பொதுவாக சென்னையில் பேட் என்ற முடியும் இடங்களின் பெயர்கள் தமிழில் பேட்டை என்றே அழைக்கப்பட்டு வருகின்றன. பொதுவாக சிந்தாதரிப்பேட், சைதாப்பேட், தொண்டையார்பேட், குரோம்பேட், வண்ணாரப்பேட், ராயப்பேட், தேனாம்பேட் அப்படின்ன மாதிரி நிறைய பேட் என்ற ஒரு சொல், பேட்டை என்ற பொருளில் நிறைய ஊர் பெயர்கள் இருக்கின்றன. சிந்தாதிரிப்பேட்டையை பொதுவாக சொல்றாங்க, சின்னத்தரிப்பேட்டை. பொதுவாக நெசவாளர்கள் நிறைய வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகள் இறைந்த ஒரு இடம்தான் இந்த சிந்தாதிரிப்பேட்டை. அப்படின்னு சொல்லுவாங்க. சைதாப்பேட்டைக்கு சையது

0: சைதாப்பேட்டை என்பதுதான் சைதாப்பேட்டை என்று மருவி வழங்கப்படுவதாக சொல்வாங்க. அதுபோல் தொண்டையார்பேட் அப்படின்றதுக்கு தண்டையார்பேட்டை என்பதுதான் தொண்டையார்பேட் என்று சொல்லப்படுகிறது. பேட்டை என்னும் சொல் தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசுக்கு பின்னர் உருவானது. ஆங்கிலேயர்கள் தங்களது எளிமையான உச்சரிப்புக்காக பேட்டையை பேட் என்று அழைக்க தொடங்கியதோடு அவ்வாறு எழுதவும் செய்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு பேட்டை என்று நிலைத்த பெயராகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பொதுவாக தேனாம்பேட்டை அப்படி பார்ப்போம். தேனாம்பேட்டைக்கு பழைய பெயராக தென்னம்பேட்டை என்று தான் இருந்திருக்கிறது. நம்மளுக்கு இன்னைக்கு யோசிக்க தோணும், தேனாம்பேட்டை எப்படி மக்கள் நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறப்ப எப்படி ஒரு வயல்கள் சூழ்ந்த இடமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன தோன்றும். ஒரு காலத்தில் இங்கே தென்னை மரங்களும் வாழைத்தோப்புகளும் நிறைந்த நெல் வயல்களும் நிறைந்த வயல் பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால் அது தென்னம்பேட்டை என்பதுதான் தேனாம்பேட்டை என்று வழங்கப்படுகிறதாகவும் சொல்லிடும். அதுபோல தெய்வநாயகம் என்ற ஒரு பெரியவர் வந்து அங்கு இருக்கும் மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்து மக்கள் மனதில் வாழ்வராக இருந்திருக்கிறார் தெய்வநாயகம். அதனால அவருடைய பெயரிலேயே அந்த இடத்திற்கு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தெய்வநாயகம் பேட்டை சுருக்கி தேனா பேட்டை என்பதுதான் தேனாம்பேட்டை ஆகிவிட்டது என்று சொல்லும். பொதுவாக ஒரு ஊருக்கு ஒரு காரணம் மட்டும் இருப்பது இல்லை, பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஒன்று புராண பேராக இருக்கும், இல்லை தொன்ம அடிப்படையில் பேராக இருக்கும், தொல்லியல் களத்தின் அடிப்படையிலையும் பேராக இருக்கும். அதுபோல நிறைய அறிவியலின் அடிப்படையில் காரண பேராக இருக்கலாம், பண்பின் அடிப்படையில் இருக்கலாம், நில புவியியல் அமைப்பின் படியும் ஊர் பெயர்கள் அமையலாம். அப்படியாக இங்கே பேட்டை என்ற அடிப்படையில் சென்னையில் தண்டையார்பேட்டை இருக்கிறது. அதாவது தண்டையார்பேட்டைன்னு ஏன் பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற இஸ்லாமிய துறவிதான் குணங்குடி மஸ்தான் சாஹிப். அவர் பிறந்த ஊர் ராமநாதபுரத்தில் இருக்கு, தொண்டியில். ஆனால் அவர் அங்கிருந்து சென்னையில வந்து வாழ்ந்ததனால் அவர் வாழ்ந்த இடம் என்பதனால் அது தொண்டியார்பேட்டை என அழைக்கப்பட்டுதான் பின்னர் தண்டையார்பேட்டை என மருவி வழங்கப்படுகிறதை நாம் அறிகிறோம். உள்ளூர் மக்கள் அவரை தொண்டியார், தொண்டி நாயகன் என மரியாதையுடன் அழைப்பதை இப்பெயருக்கு காரணமாக அமைகிறது. இப்படியாக இது வடசென்னையில் அமைந்துள்ள மிக முக்கியமான மற்றும் பழமையான குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றுதான் இந்த தண்டையார்பேட்டை. இந்த பேட்டை என்ற ஒட்டுடன் இணைந்த ஒரு ஊர் பெயராக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற வாலாஜாப்பேட்டையை நாம் அறியலாம். அதாவது அந்த வாலாஜாப்பேட்டைக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆற்காடு நவாப் முகமது அலி வாலாஜா என்பவரின் நினைவாக பெயரிடப்பட்டதுதான் இந்த வாலாஜாப்பேட்டை. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நவாப் வாலாஜா இந்த நகரத்தை ஒரு வணிக மையமாக உருவாக்கி தனது பெயரையே அந்த ஊருக்கு சூட்டியிருக்கிறார். அதுதான் வாலாஜா என்றால் பாரசீக சொல்லாகும். இந்த பாரசீக சொல்லுக்கு நிகரான தமிழ் பொருள் உயர்ந்த அந்தஸ்து உடையவர் என்ற பொருள். அப்படி உயர்ந்த அந்தஸ்து உடையவருடைய பெயரில் அழைக்கப்படுவதுதான் இந்த வாலாஜாப்பேட்டை.
1: ஒரு கணம் போதும்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு ஆற்று நீர் அருமை. ஒட்டகத்தின் தண்ணீர் பைக்கு ஒத்த உடல்வாக இருந்திருக்கலாம். காவிரியில் கொஞ்சம், கொள்ளிடத்தில் கொஞ்சம் அள்ளி வந்திருப்பேன் என்றேன். கொஞ்சமே கொஞ்சத்தையும் நீ அள்ளி போனால் நாங்கள் யாரைக் கெஞ்ச? அங்காளைப்பு என்னவோ அக்கரை வரை கேட்கிறது. அக்கரை இருக்கும் மக்கள் இருக்கும் வரை எக்கரைக்கும் பங்கம் வராது என்று நிம்மதியடை.

கொண்டிருக்கிறேன். பஞ்சம் பிழைக்க வந்த பாலைவன பூமியில் சுத்திகரிப்பு செய்த கடல் நீரில் பருப்பு வேக 4 விசில் அதிகமாக கேட்கிறது. கிடைத்த காய்கறியில் கொதிக்கும் சாம்பாரில் எந்த மண்மணமும் ஒட்டி கொண்டில்லை. நதி மூலம் ரிசி மூலம் பார்க்க கூடாதாம். நதியே இல்லாத ஊரில் நான் ஏன் அதை கேட்கப் போகிறேன்? இந்த கவிதை ஆறில்லாத ஊருக்கு அழகு பால் என்ற பழமொழியை நினைவுபடுத்தும் விதமானது இந்த கவிதை. பாலைவன மண்ணில் வளைகுடா நாட்டில் வாழும் ஒருவர் அங்கு வாழ்க்கை சூழலை விவரிக்கும் வகைமையில் ஒட்டகம் போன்ற உடல்வாக இருந்திருக்கலாம் என்றும், இந்த பாலை நிலத்தில் 6 ஒன்றும் இல்லை என்று தெரிந்திருந்தால் காவிரியில் கொஞ்சம் கொள்ளிடத்தில் கொஞ்சம் எடுத்து வந்திருப்பேனே என்று கற்பனையாக சொல்ல, அதற்கு ஊரில் கொஞ்சமே ஓடும் ஆற்று நீரையும் நீ எடுத்துச் சென்றால் நீருக்கு நாங்கள் எங்கே போவது என்று பதிலளிப்பது போலவும், இப்படி அக்குறையுடைய மக்கள் நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வுடன் இருப்பதில் மகிழ்ந்து, ஏதோ பஞ்சம் பிழைக்க வந்த நாட்டில் இருக்கும் கடல் நீரில் கிடைக்கும் உணவை உண்டு வாழ்ந்து கொள்கிறோம். அதில் மண்ணின் மனமோ ருசியோ குறைந்துதான் இருக்கும். நதியே இல்லாத ஊரில் நதி மூலமும் ரிசி மூலமும் பார்ப்பதற்கில்லை என்று தனது மனதை சமாதானப்படுத்திக் கொள்வதுமான நீர் மேலாண்மை கவிதை இது.

0: சட்டம் நமக்காக பகுதியில் வழக்கறிஞர் சரளா அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: போஸ்ட் ஆக்டில் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், அதாவது பெண்கள் வந்து தனக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குது, இதை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா நடக்காத ஒரு விஷயத்த தனக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி பொய்யாக ஒரு புகாரை கொடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு தண்டனை இருக்கா, அதை பற்றி பார்க்கலாம். இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்த நினச்சி பெண்கள் பணிபுரியும் இடங்களில் உள்ள ஆண்கள் மீது பழிவாங்கும் நோக்கத்தோட புகார் அளிச்சிருந்தாங்க அப்படின்னு அந்த கமிட்டி விசாரணை மூலமாக தெரிய வந்தால் அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்கப்படும். பாலியல் துன்புறுத்தல் சட்டத்தோட நோக்கமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணோட பாதுகாப்புக்காக இருந்தாலும் பொய்யான புகார்களை குறித்து தவறான குற்றங்களை பதிவு செஞ்சவங்க அல்லது தவறான ஆதாரங்களை வழங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சின்னதாக இருந்தால், அதாவது சும்மா கண்ணடித்தான் இல்லை விசில் அடித்தான் தொட முயற்சி பண்ணான் அப்படின்னு பொய்யா அந்த பெண் வந்து புகார் கொடுத்துருந்தா அந்த பெண்ணை எச்சரித்தோ இல்லைனா பணி நீக்கமே கூட செய்யலாம். இது வந்து போஸ்ட் ஆக்ட் செக்ஷன் 14 படி அந்த நிறுவனத்தோட முதலாளிக்கு வழங்கப்படுது இந்த உரிமை. ஸோ அந்த முதலாளி வந்து அந்த பொண்ணை வேலையிலேருந்து நீக்கலாம், பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாக்கா. அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் நாளைக்கு மட்டும் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம், இல்லைனா வார்ன் பண்ணி விடலாம். அதுக்கு வந்து சட்டமே வந்து அந்த நிறுவனத்தோட முதலாளிக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பொய் புகாரில் அந்த பெண் ரே பட்டம்ட்டு அப்படின்னு பெரிய லெவலில் பொய் புகாராக கொடுத்து இந்த கமிட்டி விசாரிக்கும் போது அந்த விசாரணையில் தெரிய வந்தால் அந்த பெண்ணுக்கு ஐபிசி ஆக்ட் மூலயமா, அதாவது இந்திய தண்டனை சட்டம் மூலமாக, தவறான குற்றச்சாட்டுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இந்த புகார் தீங்கிணைக்க நோக்கத்தோட வேணும்னே வந்து தவறான ஆதாரங்களை கொடுக்கப்பட்டிருந்தால்

அப்படின்னு அந்த ஐசிசியில் குழு விசாரிக்கும் போது தெரிய வந்தா, போஸ் ஆக்டு 14 படி அந்த நிறுவனத்தின் முதலாளியே நடவடிக்கை எடுக்க சட்டம் வந்து பரிந்துரைக்குது. இப்போ வந்து ஷீபாக்ஸ், அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ், ஷீபாக்ஸ்னால் வந்து பணியிடங்களில் பெண்கள் சந்திக்கும் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்த புகார் அளிக்க இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு மின் புகார் பெட்டி, அதாவது இ கம்ப்ளைண்ட் பாக்ஸ். இது வந்து July 24, 2017 மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் பணியிடங்களில் நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்களில் ஆன்லைன் மூலமா புகாரை பதிவு செய்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. ஷீபாக்ஸ் இணையதளத்தில் போய் hhebox.wcd.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா புகார் பதிவான உடனே அது ஆட்டோமேட்டிக்காக உரிய அதிகாரிக்கு அனுப்பப்படும். அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண 3 மாதத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கப்படும்.

0: கதை அரங்கம்
1: வழங்குகிறார் திவ்யா அவர்கள்.
2: பொதுவா நல்ல மனசுக்காரங்களுக்கு தான்ப்பா நிறைய சோதனை வருதுன்னு சொல்வாங்க. ஆனா சோதனைகளை கடந்து இந்த சிறுவன் மாதிரி நம்ம நம்மளா இருந்தா எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமம் அது. அந்த கிராமத்துடைய ஓரத்துல ஒரு குட்டி குடிசை வீட்டுலதான் அருண் அப்படின்ற இந்த சிறுவன் வாழ்ந்துட்டு வந்தான். அம்மா அப்பா ரெண்டு பேருமே அருணுக்கு இல்ல. அவ்வளவு கஷ்டமா தனக்கு தானே எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் முன்னேறணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் அருண் பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சிறுவனுடைய கையில காசு இல்லனாலும் மனசு ரொம்ப பெருசு. யாருக்காவது உதவி தேவைப்பட்டா அருண் ஓடி போய் செய்வாங்களாம். வயசான பாட்டிக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, பசிச்ச நாய்களுக்கு உணவு கொடுக்கறது, நண்பர்கள் கிட்ட தங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரியான நல்ல குணங்கள் அருண் கிட்ட இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு நாள் மாலை நேரத்துல வானம் மேகமூட்டத்தோடு இருந்திருக்கு. பள்ளி முடிஞ்சு வழக்கம் போல அருண் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க.

கையில பழைய புத்தகப்பை, கால கிழிஞ்ச செருப்பு, ஆனா முகத்துல அந்த சிரிப்பு எப்பவுமே இருக்குங்க. ஒரு காட்டு பாதைய கடக்கும் பொழுது யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கான். யார் அழுறாங்க அப்படின்னு பதறி போய் அருண் திரும்பி பாத்திருக்காங்க. ஒரு பெரிய மரம், ஆலமரம் எல்லாம் பாத்திருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஒரு குட்டி குழந்தை அழுதுகிட்டு இருந்திருக்கு. இந்த சிறுவன் பாத்துட்டு ரொம்ப பயந்துட்டான். என்னடா இது, இந்த இடத்துல ஒரு பெண் குழந்தை இப்படி அழுதுகிட்டு இருக்கே, என்ன ஆச்சு, யார் இங்க விட்டுட்டு போனாங்கன்னு அருணுக்கு ஒண்ணுமே புரியல. ஓடி போய், தங்கச்சி தங்கச்சி அழாதீங்க, எப்படி நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த குழந்தையும் கண்ணை தொடச்சுக்கிட்டு, எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியல, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அருண் அவளை பார்த்த உடனே பரிதாபமா இருந்துச்சு. தன்ன மாதிரி இந்த குழந்தையும் பாவம், யாருமே இல்லாம தனியா இருக்காங்க, நம்ம தான் உதவணும் அப்படின்னு சொல்லி அருண் அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி, பயப்படாத, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மெதுவா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காட்டு பகுதியில கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா குழந்தைக்கு திடீர்னு தாகம் எடுத்துச்சு. உடனே அருண் தங்கிட்ட இருக்கிற தண்ணீர் பாட்டில் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா எதை பத்தியும் யோசிக்காம அந்த தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்தாச்சு. குழந்தையும் குடிச்சிட்டாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா, எனக்கு பசிக்குது அப்படின்னு அந்த குழந்தை மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அருண் தாம் பையில இருந்து ஒரு சின்ன ரொட்டி துண்டு எடுத்து அந்த குழந்தை கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த குழந்தையும் அதை சாப்பிட்டுருக்கு. அருணுக்கு இரவு உணவே அந்த ரொட்டி தானாமா. இருந்தாலும் குழந்தையுடைய பசி போகணும்ல அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டி எடுத்து கொடுத்துட்டாங்க. சிரிச்சபடியே, நீ சாப்பிடு அப்படின்னு வளர்ந்த குழந்தையான அந்த சிறுவன் சொல்லிருக்கான். அப்புறம் குழந்தை அமைதியாயி அங்கிருந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அடடா, முதல்ல குழந்தையதான் நம்ம பாதுகாக்கணும்னு அந்த சிறுவன் தான் கிட்ட இருந்த பழைய துணிய அவ மேல போட்டு அவளை நனையாம பாத்துக்கிட்டானா. ஆனா அவன் முழுசா நனைஞ்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த பெரிய ஆலமரத்துக்கு போயிருக்காங்க. அப்ப திடீர்னு ஏதோ பிரகாசமான ஒளி தோன்றி இருக்கு. மெதுவா காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு. அந்த சின்ன குழந்தைல குட்டி பாப்பா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. அருண் ஆச்சரியமா, என்ன நடக்குதுங்க, என்ன வித்தியாசமா இருக்கே இந்த இடம் அப்படின்னு சொல்லி வியந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை திடீர்னு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு பின்னாடி வெள்ள நிறத்துல சிறகுகளும் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அருண் ஆச்சரியத்தோடையும் பயத்தோடையும், என்னது இது, என்ன நடக்குது, நீ யாரு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப அந்த குட்டி பாப்பா சிரிச்சுக்கிட்டே, நான் ஒரு தேவதை அப்படின்னு சொல்லியிருக்கான். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லா லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு தேவதை வந்தா நல்லா இருக்குன்னு தோணும்ல. அப்படி ஒரு தேவதை தான் அந்த சிறுவன் கண்ணு முன்னாடியும் வந்திருக்காங்க. அப்ப அந்த தேவதை சொல்லிச்சான், இந்த உலகத்துல இன்னும் நல்ல மனசு கொண்டவங்க இருக்காங்களான்னு பாக்க வந்தேன். நீ ஏழையா இருந்தாலும் உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு கொடுத்துட்ட, அத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு அந்த தேவதை சொல்ல, இந்த குட்டி சிறுவன் ஒன்றுமே பேச முடியாம அப்படியே தகச்சு போய் நின்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறமும் அந்த தேவதை தன்னுடைய கைய நீட்டி, அவளுடைய கையில இருந்த தங்க நிற ஒளி வெளியில வந்திருக்கு. அந்த ஒளி அப்படியே சிறுவனுடைய பையில போய் தோன்றிருக்கு. என்னடா இது, நம்ம பைய இப்படி ஜொலிக்குதே அப்படின்னு பைய திறந்து பார்த்தா உள்ள தங்க நாணயங்கள் இருந்திருக்கு. அவ்வளவுதான், அருணுடைய கண்கள் அப்படியே பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கா அப்படின்னு அந்த குட்டி பையன் கேக்குறான். அப்ப அந்த தேவதை, ஆமா எல்லாமே உனக்குதான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா இந்த பணத்தை நீ உனக்காக மட்டும் பயன்படுத்த கூடாது, உதவி தேவைப்படுறவங்களுக்கும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை சொல்லிருக்கு. அருண் உடனே நிச்சயமா செய்வேன் அப்படின்னு அந்த தேவதைக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. தேவதை மகிழ்ச்சியா சிரிச்சபடியே, நல்ல மனசு இருக்கவங்களுக்கு கடவுள் எப்பவும் கூடவே இருப்பாரு அப்படின்னு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு சொல்ற, அருணும் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அந்த தங்க நாணயங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, பொதுவா காசு பணம் வந்துட்டா மனசெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்வாங்க, அதான் இல்ல. அருண் எப்பவும் போல அதே நல்ல மனசு கொண்ட சிறுவனாதான் இருந்திருக்காங்க. கிராமத்துல இருக்கிற ஏழை எளிய குழந்தைகளை படிக்க வைக்க தன்னால முடிஞ்ச உதவிய செஞ்சிருக்காங்க. பசிக்கிறவங்களுக்கு உணவு வழங்கியிருக்காங்க. மருத்துவ உதவி இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அப்படியே சிறுவன் மெல்ல மெல்ல மெல்ல வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய மனிதரா, நல்ல மனிதரா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையுடைய கரு

0: யுக்தி என்னன்னா, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்றது முக்கியம் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறத எவ்வளவு அன்பா நம்ம எல்லார்கிட்டயும் வழங்குறோம் அப்படின்றதுதான் முக்கியம். இங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், ஆனா அந்த கஷ்டங்களை தாண்டி நம்ம நம்மளா இருக்கோம்னா நிச்சயமா இந்த உலகத்துல நமக்கான நன்மைகள் நடந்துட்டு தான் இருக்கும்.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aichennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பற்றிய அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போல்ட்ரி டெக்னாலஜி, பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 17 இணையதள முகவரி https://adm.tanuvas.ac.in. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர், அயல்நாட்டு மாணவர்கள் ஆகியோர் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 17. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தெரிவு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in, adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு துறைகளில் மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் மேம்பட தமது தலைமையிலான அரசு அயராது உழைத்ததாகவும் எடுத்துரைத்துள்ளார். நிதி உள்ளடக்கம் தொடங்கி தொழில் முனைவோர் வரை அனைத்து துறைகளிலும் மகளிர் தனி முத்திரை பதித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். கல்வி, சுகாதாரம், தூய்மை, விளையாட்டு, வீட்டு நிர்வாகம், அறிவியல், ஆட்சிமுறை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பெண்கள் பரவலாக சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் மகளிரின் பங்கு அதிகரித்து வருவது புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்வதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் நிதி ஆளுமையை உறுதி செய்யும் வகையில் மகளிர் சுயஉதவிக் குழுவினருக்கு மத்திய அரசு முழுவீச்சில் ஆதரவு அளித்து வருவதாக கூறிய பிரதமர், மகளிர் தங்களது முழு திறமையையும் உணர்ந்து தேச கட்டமைப்பிற்கு வலுவாக பங்காற்றும் வகையில் வேலை வாய்ப்புகளையும் ஆளுமையையும் அவர்களது மாண்பையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார்.

விண்வெளி, படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், அறிவியல் துறைகளிலும் பெண்கள் உத்வேகத்துடன் செயலாற்றுவதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். தேச கட்டமைப்பில் மகளிர் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிறார்கள் என்று கூறியுள்ள பிரதமர், தன்னிகரற்ற திறமைகளாலும் அனைத்து தளங்களிலும் மகளிர் எழுச்சியுடன் செயலாற்றி பாரத தாய்க்கு பெருமை சேர்ப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமரின் தூய்மை இந்தியா, ஜல்ஜீவன் திட்டங்கள் போன்றவை மகளிருக்கு முன்னேற்றத்தை அளித்துள்ளதாக திருச்சி கிராமாலயா நிறுவனர் திரு தாமோதரன்

0: மிஷன் திட்டமும் மிக முக்கிய பங்காற்றின. தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் 10 கோடியே 90 லட்சம் வீடுகளில் இந்தியா முழுவதும் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டப்பட்டு பெண்களுக்கும் வளரின பெண்களுக்கும் உதவி செய்துள்ளது.
1: வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச உத்தரவாத கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,650 ரூபாயாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதலை வலுப்படுத்தி விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் வகையில் இத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், மண்டி விலை நிலவரங்கள் மற்றும் பதப்படுத்திய வெங்காயத்தின் தரத்திற்கு ஏற்பவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப கொள்முதலை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 132 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு வரும் குடியரசுத் தலைவர் பூங்காவின் கட்டுமான பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். அங்குள்ள ராணுவ பயிற்சி நிறுவனத்தில் நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் நாளை அவர் பங்கேற்கிறார். தொலைக்காட்சி வானொலி தொடர்பான சேவைகள் மற்றும் பொது விவாதங்களுக்கான வரைவு தொலைத்தொடர்பு விதிகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தொலைத்தொடர்பு சட்டம் 2023 கட்டமைப்பிற்கு உட்பட்டும் 1885 தந்தி சட்டத்திற்குட்பட்டும் இந்த புதிய வரைவு விதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து செல்கிறார். அந்நாட்டு அதிபர் கை பார்மலினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அந்நாட்டு முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடி அரசு நிகழ்ச்சிகள் தொடங்குவது தொடர்பாக பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவின் மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள் முருகன் அடங்கிய அமர்வு 8 வாரங்களில் இதற்கான பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. MBBS இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான நேரம் 195 நிமிடங்களாக அதிகரித்து தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் 21 தேதி நடைபெறும் நீட் மறு நுழைவுத் தேர்வு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:30 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவேடுகளில் கையெழுத்து மற்றும் பிற நிர்வாகப் பணிகளுக்காக இந்த கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுக்கு தேர்வு முறை உகந்ததாகவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை இன்று திறக்கப்படாத நிலையில் வடிமுனை குழாய் கிணறுகளை கொண்டு குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க இந்நடவடிக்கை என்று கூறியுள்ளார். வாய்க்கால்களை தூர்வாரவும் போதிய அளவில் உரங்களை இருப்பு வைக்கவும் தினமும் தடையற்ற மும்முனை மின்சாரம் 18 மணி நேரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையை திறந்து கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கடலூரில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நீட் மறு நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் உரையாற்றிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்.
3: வேலைக்கு செல்லும் குழந்தைகளுக்கு முழுமையாக கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசோட முழு நோக்கமே. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த

0: மாதிரி செக் பண்ணாம ரெகுலராவே நீங்க இனிமே போயிட்டு குழந்தை தொழிலாளர் இல்லா தமிழ்நாடு என்ற அந்த பெயரை எடுக்க வேண்டும். குழந்தைங்க சுதந்திரமா நிம்மதியா நீங்க செயல்படணும். கல்வி குழந்தைகளின் பிறப்பு உரிமை.
1: திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இணையவழி பட்டா மாறுதல், தானியங்கி பட்டா மாறுதல் தொடர்பாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவிகள் திருக்குறளை 1330 குரலில் இருந்து முதல் குரல் வரை 15 மணி நேரத்தில் தலைகீழ் வரிசையில் எழுதி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் சாத்தூர் அருகே சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் யாசினி, பவித்ரா, சாருமதி, மதுஸ்ரீ, மதுஷா, மாதவி, ஸ்ரீவர்ஷினி ஆகிய 7 மாணவிகள் 1330 திருக்குறளிலிருந்து தொடங்கி 1வது திருக்குறள் வரை தலைகில் வரிசையில் 15 மணி நேரம் தொடர்ந்து எழுதி முடித்து சாதனை நிகழ்த்தினர். மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பார்வையிட்டு மாணவிகளை ஊக்கப்படுத்தினர். விருதுநகர் செய்தியாளர் அ. கமலக்கண்ணன்.
1: நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 8வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 90.40 அடியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையில் 9வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இன்றைய முதல் போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. நாளை மறுநாள் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55 40 ஆகாஷ்வாணி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ். பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
5: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் நோய் IBS என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் கோலான் அல்லது எரிச்சலூட்டும் குடல் நோய் என்று கூறலாம். இந்த குடல் நோயில் நிறைய வயிற்று வலி, கீழ்முகமாக காற்று பிரிதல், அடிக்கடி பேதி அல்லது அடிக்கடி மலச்சிக்கல், வயிறு உப்புசம், வயிற்றில் காற்று ஓடுவது போன்ற உணர்வு, ஒரு தளர்வான ஒரு நிலைமை, இதையெல்லாம் பார்க்கலாம். இதற்கு ஆயுர்வேதத்தில் கிரகணி என்று கூறுவார்கள். இதற்கான காரணங்கள் என்று பார்த்தால், தப்பான வேளைகளில் உணவு உட்கொள்வது, அதாவது உணவு உட்கொள்வதற்கு ஒரு நேரம் என்றே வைத்துக் கொள்ளாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் உணவு உட்கொள்வது, சரியான நேரத்துக்கு தூங்காமல் காலையில் நேரம் கழிந்து தூங்கினாலும் இரவில் நேரம் கழிந்து விழித்துக் கொண்டிருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. எந்த விதமான உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதும், ஆல்கஹால் போன்ற தீக்ஷ்ணமான திரவங்களை குடிப்பதாலும், சில் என்ற உணவுகள் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் என்று சொல்லக்கூடிய குளிர்சாதன பெட்டியிலே வைத்து உடனடியாக வெளியில் எடுத்து ஜில் என்ற உணவுகளை உட்கொண்டாலும் இதை போன்ற IBS என்று சொல்லக்கூடிய குடல் நோய் ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு. இதற்கு மருந்து என்று பார்த்தால் ஆயுர்வேதத்தில் பஞ்சாமிர்த பற்பட்டி என்று ஒரு மருந்து உள்ளது. இதில் 4 சித்திகள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு சிங்குவாஷ்டக சூர்ணம் என்று சொல்லக்கூடிய மருந்தில் இருந்து ஒரு டீஸ்பூன் விகிதம் எடுத்துக்கொள்ளலாம். இவை இரண்டையும் அரை டம்ளர் மோரில் கரைத்து காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் உணவுக்கு முன் எடுத்துக்கொள்ளலாம். வீட்டு வைத்தியம் என்று பார்த்தால் ஒரு 100 கிராம் புதினா பொடியை 400 கிராம் நல்லெண்ணெயில் கரைத்து அதை 30 நிமிடம் வரை இள நெருப்பில் காய்ச்சி அதிலிருந்து அரை தேக்கரண்டி விகிதம் ஒரு நாளைக்கு 2-3 முறை உட்கொள்ளலாம்.

0: விதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: முதல்ல வந்து கரும்பு வைத்ததுல இருந்து 45வது நாள் 1.5 கிலோ கரும்பு பூஸ்டர், அப்போதான் 60வது நாள் 1.5 கிலோ பூஸ்டர், 75வது நாள் 2 கிலோ பூஸ்டர். இது போல 3 முறை பூஸ்டர் அடிக்க சொல்றாங்க கரும்புக்கு. அந்த போல நான் பூஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சு வாங்கி நான் அடிச்சேன் சார். அதே போல 45வது 60வது நாள் 75வது நாள் அடிச்சேன் சார். அந்த நுண்ணுட்ட சத்து பற்றாக்குறையே அந்த வெளிர் மஞ்சள் தெரியறது, கரும்புல ஒரு மாதிரி இலை ஒரு மாதிரியா தெரியும், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்ப நல்லா செழுமையா பசுமையா நல்லா இருக்கு சார் என் கரும்பு.
1: கரும்பு சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர். கருணாகரன் அவர்களின் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் சித் ஸ்ரீராம், சஞ்சனா கல்மாஞ்சே, ஹரிஹரன் சைந்தவி, வைக்கம் விஜயலட்சுமி பாடியுள்ள பாடலினி படம் தெரியும்.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: முதல்ல வந்து கரும்பு வைத்தியத்துல இருந்து 45வது நாள் 1.5 கிலோ கரும்பு பூஸ்டர், அப்போதான் 60வது நாள் 1.5 கிலோ பூஸ்டர், 75வது நாள் 2 கிலோ பூஸ்டர். இது போல 3 முறை பூஸ்ட் அடி சொல்றாங்க கரும்புக்கு. அது போல நான் பூஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சு வாங்கி நான் அடிச்சேன் சார். அதே போல 45வது 60வது நாள் 75வது நாள் அடிச்சேன் சார். அந்த நுண்ணுட்ட சேர்த்து பற்றாக்குறைய அந்த வெளிர் மஞ்சள் தெரியறது, கரும்புல ஒரு மாதிரி இலை ஒரு மாதிரியா தெரியும், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்ப நல்லா செழுமையா பசுமையா நல்லா இருக்கு சார் என் கரும்பு.
1: கரும்பு சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர். கருணாகரன் அவர்களின் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேர்களின் நினைவிற்கு 101.4 சென்னை FM ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தோல் மருத்துவர் ஆர். மது அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3:02 ஹலோ டாக்டர், 101.4 சென்னை FM ரெயின்போவில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற்பயிற்சி கேட்கலாம். கன்னட மொழி பாடல் என்று இயற்றியவர் தொடரங்கே கவுடா அவர்கள், இசையமைத்துள்ளவர் பி.ஆர். கீதா அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஒரு கன்னட மொழி பாடலை கத்துக்க போறோம். இந்த பாட்டை எழுதியிருக்கிறவர் தொட்டரங்கே கவுடா அவர்கள். சரி, பாடலை முதல்ல எழுதிப்போமா? நான் ஒவ்வொரு வரியா சொல்றேன், நீங்க எழுதிக்கிறீங்களா?
1: ஹாடு திகவு ஹாரு திகவு
2: ஹாடு திகவு ஹாரு திகவு
1: கடல கரைய கக குலா
2: கடல கரைய கக குலா
1: எனிதோ முகில
2: எனிதோ முகில
1: உத்த அகல
2: உத்த அகல
1: ஜீகி தனிது
2: ஜீகி தனிது
1: பாந்தளா
2: பாந்தளா.
0: இது வரைக்கும் பல்லவி. இப்ப முதல் சரணம்.
1: வானலோக நகுவ நாக
2: வானலோக நகுவ நாக
1: ஹாரோ ஹக்கி பாலிகே
2: ஹாரோ ஹக்கி பாலிகே
1: ரெக்கே பீசி தைரிய சூசி
2: ரெக்கே பீசி தைரிய சூசி
1: சுக்கி முட்டோ ஹம்மிகே
2: சுக்கி முட்டோ ஹம்மிகே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: தூர தூர ஹாரி ஹாரி
2: தூர தூர ஹாரி ஹாரி
1: வியோம காணுவா பகே
2: வியோம காணுவா பகே
1: ஹசிவ மரசி
2: ஹசிவ மரசி
1: வாஞ்சே மெரசி
2: வாஞ்சே மெரசி
1: திகந்த சேரோ லகு பகே
2: திகந்த சேரோ லகு பகே.
0: சரி, இப்ப மூன்றாவது சரணம்.
1: யாவ நாடோ எந்த காடோ
2: யாவ நாடோ எந்த காடோ
1: ஹாரோ ஆசை ஹக்கிகே
2: ஹாரோ ஆசை ஹக்கிகே
1: முக்த ககன நூறு கால
2: முக்த ககன நூறு கால
1: ஈஜோ சக்தி ரெக்கெகே
2: ஈஜோ சக்தி ரெக்கெகே.
0: இந்த பாடல் ஆஹிர் பைரவ் ராகத்துல திஸ்ரகதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. பாடலை முழுசும் எழுதியாச்சா? இப்ப பாடலை கத்துப்போமா?

0: சப்பாஷ் குழந்தைகளே, அருமையான கன்னட மொழி பாடல். இத உங்களோட சேர்ந்து செய்யால இன்னும் அற்புதமாக்கிட்டீங்க. எவ்வளவு ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்கன்னு நீங்க பாடுற விதத்திலேயே தெரியுது. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடல் பயிற்சியில் இடம்பெற்ற பாடலை ஏற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள். இசை அமைத்தவர் பி ஆர் கீதா அவர்கள்.
2: மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான்.
3: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
4: மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
3: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
4: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் 11 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 10 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் கொடிவேரி, திருநெல்வேலி மாவட்டம் மூத்து ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, திருப்பரப்பு, களியல் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், அடையாமடை, பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை, பாலமூர், அவலாஞ்சி, குழித்துறை, நாகர்கோவில், கன்னடியான் அணைக்கட்டு, முள்ளங்கினா விளை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கொடுமுடி ஆறு அணை, மதுரை, மதுரை வடக்கு, சிவலோகம், குருந்தன்கோடு, கொளச்சல், சேர்வலாறு அணை, நாகர்கோவில், சூரலக்கோடு, மாம்பழத்துறை ஆறு, ஆணைக்கிடங்கு, மயிலாடி, கன்னியாகுமரி, பார்வுட், தல்லாக்குளம், கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மணிமுத்தாறு, ராதாபுரம், பாபநாசம், காக்காச்சி, பூதபாண்டி, மேல்பவானி, அம்பாசமுத்திரம், ஆரல்வாய் மொழி, தக்கலை, கன்னிமார், இரண்யேல், முக்கூடல் அணை, கல்லன்றி, மூலக்கரைப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ராமநாதபுரம், குண்டார் அணை, மேலூர், கொட்டாரம், முதுகலத்தூர், விண்ட்வர்த், களக்காடு, கடனா அணை, சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், நாங்குநேரி, சேரன்மாதேவி, பாப்பிரெட்டிப்பட்டி, பெரியார், தேவாளா, நடுவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தொண்டாமுத்தூர், எலந்தகுட்டை மேடு, கந்தர்வக்கோட்டை, குடலூர் பசார், சந்தியூர், மதுரை, தென்காசி, தண்டராம்பேட்டை, பெரியப்பட்டி, கவுந்தப்பாடி, ராசிபுரம், நாற்றாம்பள்ளி, கிளென்மார்கன், பாளையங்கோட்டை, சிறுவாணி அடிவாரம், செங்கோட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, புதுச்சேரி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி பகுதி

ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் வட தமிழகத்தின் உட்பகுதி, டெல்டா பகுதிகள், காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து, மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 780 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரலமுதம் கேட்கலாம்.

0: தம்மை விட வலிமை மிகுந்தவர்கள் மீது பகை கொண்டு எதிர்க்க கூடாது. தம்மிலும் வலிமை குறைந்தவர்கள் மீது விரும்பி பகை கொள்ள வேண்டும். குறள் எண் 861 அதிகாரம் பகை மாட்சி.
1: வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பாமெலியார் மேல் மேக பகை.
0: தம்மை விட வலிமை மிகுந்தவர்கள் மீது பகை கொண்டு எதிர்க்க கூடாது. தம்மிலும் வலிமை குறைந்தவர்கள் மீது விரும்பி பகை கொள்ள வேண்டும். குறள் எண் 861 அதிகாரம் பகை மாட்சி.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். முதலில் கே.ஜே.ஏசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல், திரைப்படம் மௌனம் சம்மதம்.

தொடர்வது புதுப்பாட்டு திரைப்படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்கானத்தின் நிறைவாக S. ஜானகி பாடியுள்ள பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக.

குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி. இனி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கரும்பு சாகுபடி அனுபவங்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின். பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா.

0: நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை சுழல் விளக்கு. தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 13 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02-8:30 திரை காணும். 9:00 அரங்கிசை. ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2 பகுதி. நடத்துபவர் TK பத்மநாபன். பங்கேற்பவர்கள் KS தேவேஸ்ரீ, ஹிதா பி, ஹேம் தேவ், என் ஸ்ரீநிதி, பூர்ணா சாஹா, VS மதுமிதா, ARG அன்சி. குவாண்டம் இயற்பியல் அறிவியலின் அதிசய வாசல் உரை வழங்குபவர் SR திவ்யதர்ஷினி. இன்றைய வேலைவாய்ப்பின் புதிய முகம் சேவைத்துறை உரை வழங்குபவர் M ஹரிப்ரியா. நண்பகல் 12:10 சங்கீத சாரல். என்ஏ அபிஷேக் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு. VV ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். வைத்தீஸ்வரன் கோவில் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மில்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தக திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி உரை சித்திரம், எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன் அவர்கள். 2:15 திரை காணம். நாளை பிற்பகல் 2:55 வானிலை, மாலை 5:30 திரை காணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள் தொடர்ந்து திரை காணம். நாளை 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ முருகன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பு இயல்புகளும். பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்களுடன் நேர்முகம். 8:05 திரை காணும். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி கஸ்டோடியன்ஸ் ஆஃப் கேனோபி 2 பகுதி. தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி. உடன் உரையாடுபவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.8°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.7°C. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.5°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.9°C, பதிவான ஈரப்பதம் 61%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 34°C ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post, Mr. Modi said that the growing participation of women in emerging fields such as drone technology is opening new avenues of opportunity and transforming the development landscape across the nation. He noted that over the last 12 years, the NDA government has worked to further women-led development, and this is visible across sectors. Union Home Minister Amit Shah has said that the government is fully committed to ensuring the highest level of security and a smooth pilgrimage experience for devotees undertaking the Amarnath Yatra. He

0: பயணிக்க தொடங்கினார்கள். வழியிலேயே வந்தியத்தேவன் இறங்கிக் கொண்டான். ஏனென்றால் அந்த படகிலே நால்வர் பயணித்துச் செல்வது என்பது சற்று சிரம சாத்தியமான விஷயம் என்பதால் அடிக்கடி இளவரசர் நினைவு திரும்புவதும் மறுபடி மயக்கம் போட்டு விழுவதுமாக இருந்தாள். பூங்குழலி அப்போது எழுந்து நின்றாள்.
1: முடியாது, என்னால் முடியாது. இளவரசருக்கு தெரிந்தால் என்னை மன்னிக்க மாட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் படகில் இரு. அந்த மந்திரவாதியை சேற்றிலிருந்து எடுத்துவிட்டு வருகிறேன். இங்கிருந்து இந்த இடம் கிட்டத்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கால்வாயின் கரையில் குதித்தாள். அப்படியானால் நானும் உன்னுடன் வருகிறேன். அந்த பாதகனிடம் உன்னை தனியாக விடமாட்டேன் என்றான் சேந்தன் அமுதன்.
0: இல்லை அமுதா, நீ படகில் இரு. இளவரசரை ஜாகிரதையாக பார்த்துக்கொள். நான் பூங்குழலியுடன் போய் வருகிறேன். எனக்கும் அந்த மந்திரவாதியை பார்க்க வேண்டிய காரியம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பூங்குழலியை பின்தொடர்ந்து வேகமாய் ஓடினான் வந்தியத்தேவன். பூங்குழலியின் மனக்கண் முன்னால் மந்திரவாதி மார்பளவு சேற்றில் புதைந்திருக்க அவனைச் சுற்றி நரிகள் நின்று அவனை பிடுங்கி தின்ன பார்க்கும் பயங்கர காட்சி தோன்றிக் கொண்டிருந்தது. அதற்கிடையே இளவரசர் அவளை பார்த்து, பெண்ணே, நீ கொலைபாதகி என்று குற்றம் சாட்டும் காட்சியும் தோன்றியது. இந்த காட்சிகள் அவளுடைய கால்களுக்கு மிக்க விரைவை கொடுத்தன. மந்திரவாதியை அமிழ்த்திய சேற்றுப்பள்ளத்தை அதிவிரைவில் நெருங்கினாள். அங்கே மந்திரவாதியை காணாமல் பெரும் ஏமாற்றம் அடைந்தாள். பின்தொடர்ந்து வந்த வந்தியத்தேவன் அவள் பக்கம் நெருங்கியதும் அவள் தயங்கி நிற்பதன் காரணத்தை கேட்டு தெரிந்து கொண்டான். வேறு ஒரு சேற்று பள்ளமாயிருக்கலாம். கோடிக்கரையில் எத்தனையோ பள்ளங்கள் உண்டல்லவா, நீ மறந்து போயிருப்பாய் என்றான். புதரில் ஒரு முனை கட்டியிருந்த சேந்தன் அமுதனின் மேல் துண்டை பூங்குழலி சுட்டி காட்டினாள். பாவம், அவளால் பேச முடியவில்லை. சேற்றில் அமிழ்ந்திருப்பான் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை, ரவிதாசனை அப்படியெல்லாம் கொன்றுவிட முடியுமா? அவனுக்கு 100 உயிராயிற்றே, தப்பிப்போயிருப்பான் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் புதரில் கட்டப்பட்டிருந்த துண்டை அவிழ்த்து எடுத்து கொண்டான். பூங்குழலிக்கு ஆதரவாக அவ்விதம் சொன்னானே தவிர அவன் மனத்திற்குள் ரவிதாசன் மாண்டுதான் போயிருப்பான், அவனுக்கு இந்த கோர மரணம் வேண்டியதுதான் என்ற எண்ணமும் தோன்றியது. இருவரும் அங்கே மேலும் நிற்பதில் பயனில்லை என்பதை ஒருங்கே உணர்ந்தார்கள். மீண்டும் கால்வாயை நோக்கி நடந்தார்கள். கால்வாயின் கரைகளை அங்கே இருபுறமும் மரங்கள் மறைத்து கொண்டிருந்தன. ஒரு மரக்கிளையை பிடித்து கொண்டு நின்று இரு உருவங்கள் எட்டி பார்த்தது தெரிந்தது. அவற்றில் ஒன்று ஆண் உருவம், இன்னொன்று பெண் உருவம். அதோ என்று பூங்குழலி சுட்டி காட்டினாள்.
1: ஆமாம், அவர்கள் யார் என்று தெரிகிறதா? மந்திரவாதி ஒருவன், இன்னொருத்தி என் அண்ணன் மனைவி. எனக்கு முன்னால் அவள் வந்து மந்திரவாதியை விடுவித்திருக்கிறாள்.
0: நல்லதாய் போயிற்று.
1: நல்லது ஒன்றுமில்லை. கால்வாயில் படகு வருவதை அவர்கள் உற்று பார்க்கிறார்களே.
0: அந்த சமயம் இரண்டு உருவங்களில் ஒன்று திரும்பி இவர்கள் வரும் திசையை பார்த்தது. உடனே இரண்டு உருவங்களும் புதர்களும் அடியில் மறைந்து விட்டன.
1: ஐயோ, அவர்கள் நம்மை பார்த்து விட்டார்கள்.
0: பேசாமல் என்னுடன் வா, நான் ஒரு யுக்தி செய்கிறேன். நான் என்ன சொன்னாலும் ஆச்சரியப்படாதே, என்னை ஒட்டியே பேசு என்றான் வந்தியத்தேவன். இருவரும் முன்னர் சொன்ன உருவங்கள் நின்ற இடத்துக்கு சமீபமாக போனார்கள். அந்த இடத்தை கடந்து சிறிது அப்பால் சென்று கால்வாயின் ஓரமாக உட்கார்ந்து கொண்டார்கள். பின்னால் புதரில் மறைந்திருந்தவர்களுக்கு தங்கள் பேச்சு நன்றாய் கேட்கும் என்று வந்தியத்தேவன் நிச்சயப்படுத்தி கொண்டான்.
2: பூங்குழலி, இதோ பார், ஏன் கவலைப்படுகிறாய்? மந்திரவாதி செத்து ஒழிந்து போனான், போனதே க்ஷேமம் என்றான் வந்தியத்தேவன்.
1: ஐயோ, என்ன பயங்கரமான சாவு என்றாள் பூங்குழலி.
2: கொலை செய்துவிட்டு இது என்ன பரிதாபம்?
1: ஐயோ, நானா கொலை செய்தேன்?
2: பின்னே அவன் சேற்றில் விழச் செய்தது யார்? நீதானே. திடீரென்று அப்புறம் உனக்கு பச்சாதாபம் வந்துவிட்டது. தப்புவிக்கலாம் என்று வந்தாய், அதற்குள் அவனை சேறு விழுங்கிவிட்டது. தப்புவிக்கத்தான் வந்தாயோ அல்லது செத்துப்போய்விட்டானா என்று பார்ப்பதற்குத்தான் வந்தாயோ?
1: யார் கண்டது? உன்னை யார் என்னை தொடர்ந்து வரச் சொன்னது?
2: வந்ததினால்தானே நீ செய்த கொலையை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது.
1: அடி கொலைபாதகி! நானா கொலைபாதகி?
2: ஆம், சந்தேகமில்லை, நீதான் கொலைபாதகி. நான் மட்டும் யோக்கியன் என்று சொல்லுகிறேனா? அதுவும் இல்லை. நான் இளவரசரை கடலில் முழுகடித்து கொன்றேன்.
1: நீ மந்திரவாதியை சேற்றில் அமுக்கி கொன்றாய்.
2: அதற்கும் இதற்கும் சரியாக போய்விட்டது. நான் செய்த கொலையை பற்றி நீ வெளியே சொல்லாமல் இருந்தால் நீ செய்த கொலையை பற்றி நானும் யாரிடத்திலும் சொல்லவில்லை.
1: இளவரசரை கொன்றவன் நீதானா? சற்று முன் அவரை பார்க்கவே இல்லை என்று சொன்னாயே.
2: வேண்டுமென்றுதான் அப்படி சொன்னேன். இனிமேல் அப்படி உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் கூறியதை ஒப்புக்கொள்வாயா மாட்டாயா?
1: மாட்டேன் என்று மறுத்தால்?
2: உடனே நந்தினி தேவியிடம் போய் நீ மந்திரவாதியை சேற்றில் அமுக்கி கொன்றதை கூறுவேன். நான் செய்த கொலைக்கு சாட்சியம் இல்லை, உன் கொலைக்கு சாட்சியம் உண்டு.
1: எப்படி? நந்தினி என்னை என்ன செய்து விடுவாள்?
2: வேறொன்றும் செய்ய மாட்டாள். உன்னை பூமியில் கழுத்து வரையில் புதை

0: பிடித்து யானையின் காலினால் இடரும்படி செய்வாள். ஐயோ, என்ன பயங்கரம்!
1: வேண்டாம் என்றால் நான் கூறுகிறபடி செய்வதாக ஒப்புக்கொள்.
0: என்ன செய்ய வேண்டும்?
1: அதோ உன் அத்தான் கொண்டு வருகிறானே, அந்த படகிலே ஏறிக்கொள். இரண்டு பேரும் நேரே இலங்கைக்கு போய்விட வேண்டும். அங்கே போய் உன் இளவரசரை நினைத்து அழுது கொண்டிரு.
0: எதற்காக நான் இலங்கை போக வேண்டும்? இங்கே இருந்தால் உனக்கு என்ன?
1: நீ போய் பழுவேட்டரையரிடம் என்னை பற்றி சொல்லிவிட்டால், அவருக்கு என்ன இருந்தாலும் இளவரசர் பேரில் அபிமானம் உண்டு, என்னை பழிவாங்க பார்ப்பார். எனக்கு இந்த உலகில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறது.
0: அட பாவி, இளவரசரை நீ ஏன் கொன்றாய்? அதையாவது சொல்லிவிடு.
1: சொன்னால் என்ன? நன்றாக சொல்லுகிறேன். இளவரசரும் அவருடைய தமக்கையும் சேர்ந்து ஆதித்த கரிகாலரின் ராஜ்யத்தை பறிப்பதற்கு சதி செய்தார்கள். ஆதித்த கரிகாலர் என்னுடைய எஜமானர், அவருடைய விரோதி என்னுடைய விரோதி. அதனால்தான் இளவரசரை கொன்றேன். தெரிந்ததா?
0: இந்த மகாபாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிப்பாய்.
1: அதை பற்றி நீ கவலைப்படாதே. நான் சொன்னபடி நீ செய்ய போகிறாயா இல்லையா?
0: செய்யாவிட்டால் வேறு வழி என்ன? அதோ படகு வருகிறது, போய் ஏறிக்கொள்ளுகிறேன்.
1: இதோ பார், நன்றாய் கேட்டுக்கொள். படகில் ஏறியதும் நேரே கடலை நோக்கி செல்ல வேண்டும். கோடிக்கரை பக்கம் திரும்பினாயோ, உன் கதி அதோ கதிதான். இங்கே இருந்து நான் உங்கள் படகை பார்த்து கொண்டிருப்பேன். படகு கடலை அடைந்த பிறகுதான் இங்கிருந்து நகருவேன்.
0: சரி சரி, இங்கே இரு, உன்னை 100 நரிகள் பிடுங்கி தின்னட்டும்.
1: வந்தியத்தேவன் செய்த சமிகையை பார்த்துவிட்டு பூங்குழலி அங்கிருந்து விரைந்து போய் படகில் ஏறிக்கொண்டாள். படகு மேலே சென்றது. வந்தியத்தேவன் அவளிடம் கூறியபடி அங்கேயே உட்கார்ந்திருந்தான். அரை நாழிகை சென்றது. படகு கால்வாயில் வெகு தூரம் வரை சென்று மறைந்தது. திடீரென்று வந்தியத்தேவனுக்கு பின்னால் என்று ஒரு பயங்கர சிரிப்பு கேட்டது. வந்தியத்தேவன் திடுக்கிட்டவன் போல பாசாங்கு செய்து சட்டென்று எழுந்து நின்று பார்த்தான். மந்திரவாதி புதர்களுக்கு மத்தியில் எழுந்து நின்று பேய் சிரிப்பது போல பயங்கரமாகச் சிரித்தான்.
0: ஐயோ, பிசாசு
1: என்று அலறிக்கொண்டு வந்தியத்தேவன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். பொழுது புலர்ந்தது. கருநிற அழகியான இரவினும் தேவி உலக நாயகனை விட்டு பிரிய மனமின்றி பிரிந்து செல்ல நேர்ந்தது. நாயகனை தழுவியிருந்த அவளுடைய கரங்கள் லேசாக கடந்து விடுந்தன. வாழ்க்கையிலே கடைசி முத்தம் கொடுப்பவளைப் போல கொடுத்துவிட்டு இரவினும் தேவி இன்னும் தயங்கி நின்றாள். மாலையில் மறுபடியும் சந்திப்போம். 4 ஜாம நேரம்தானே இந்த பிரிவு, சந்தோஷமாக போய்வா என்றது உலகம். இரவு தயங்கி தயங்கி உலகத்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றது. உள்ளத்திலே அன்பில்லாத கள்ளக்காதலனைப் போல இரவு பிரிந்து சென்றதும் உலகம் மகிழ்ச்சியினால் சிரித்தது.
0: ஆஹா, ஆஹா, விடுதலை
1: என்று 1000 பறவை இனங்கள் பாடி களித்தன. மரங்களிலும் செடிகளிலும் மொட்டுக்கள் வெடித்து மலர்ந்தன. எங்கிருந்தோ வண்டுகள் மந்தை மந்தையாக வந்து இதழ் விரிந்த மலர்களைச் சூழ்ந்து கொண்டு இன்னிசை பாடி களித்தன. விதவிதமான வர்ணச் சிறகுகள் உள்ள தட்டாரப்பூச்சிகள் 4 பக்கங்களிலும் ஆனந்தக் கூத்தாடின. கீழ்வானத்தில் பொன்னிறம் கண்டது. வானச் சுடர்கள் ஒவ்வொன்றாக ஒளிமங்கி மறைந்தன. இதுவரையில் வானவீதியில் பவனி வந்து கொண்டிருந்த பிறைச்சந்திரன் நிற்கட்டுமா போகட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஓடையில் படகு மெல்ல மெல்லச் சென்று கொண்டிருந்தது. பட்சிகளின் கோஷ்டிகானத்தோடு துடுப்பு தண்ணீரை தள்ளும் சலசல சப்தமும் பூங்குழலியின் செவிகளில் விழுந்தது. திடுக்கிட்டு கண் விழித்தாள். ஒரு கிளையில் வெடித்த 2 அழகிய நீல நிற மொட்டுக்கள் ஒருங்கே மலர்ந்தது போல அவளுடைய கண்ணிமைகள் திறந்தன. எதிரே இளவரசரின் பொன்முகம் தோன்றியது. இன்னும் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். தூக்கம்தானா, அல்லது ஜுரவேகத்தில் இன்னமும் உணர்ச்சியற்று இருக்கின்றாரா? தெரியவில்லை. எனினும் அவருடைய திருமுகம் எவ்வளவு பிரகாசமாயிருக்கிறது!
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: அருள்மொழிவர்மரை பற்றி கேள்விப்பட்டிருந்த வந்தியத்தேவன் ஒரு பேரரசின் இளவரசராக மட்டுமே அவரை நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவரோட நெருங்கி பழக தொடங்கியதிலிருந்து பெரிய மனமாற்றத்தை பார்த்துக்கிட்டு வரோம். தூங்கிக்கிட்டு இருந்த அராபியர்களை கொல்லும் யோசனைக்கு உடன்பட மறுத்துட்டான். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. 3 நாள்ல பொய் பொன சுருட்டு சமயோசித்த தந்திரம் இதிலெல்லாம் பற்று விட்டு போயிடுச்சுங்கிறார் ஆசிரியர். பொன்னியின் செல்வரை தன் வானமாக கருதி சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கிற பூங்குழலி இப்ப தனக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக பார்க்க

0: தொடங்கிட்டார். சேற்றில சிக்கிக்கிட்டவனின் ஓலக்குரல் கேட்டு மறுபடியும் திடுக்கிடுறார் அவர். இளவரசருக்கு தெரிஞ்சா என்ன மன்னிக்க மாட்டார்னு சொல்லிட்டு ரவிதாசனை விடுவிக்க ஓடுறார். சில குறிப்புகளை சிந்திப்போம். தாபம் என்கிற சொல்லுக்கு துன்பம், துயரம், வேதனை என்றெல்லாம் பொருள். இதை அடிப்படையாக கொண்டு உருவான தொடர்கள் அனுதாபம், பச்சாத்தாபம், பரிதாபம், மனஸ்தாபம். இப்படி அனுதாபம் இரக்கம், மனஸ்தாபம் மனத்தாங்கல், பரிதாபம் இறங்கத்தக்க நிலை, பச்சாத்தாபம் இறங்கத்தக்க நிலைக்கு உள்ளாக்கினதால ஏற்படும் பரிவு, கழிவிறக்கம், செஞ்ச காரியத்துக்காக அகச்சான்றின் உறுத்தல், இதன் காரணமாக விளையிற மன உளைச்சல், யானையின் காலினாலே இடரும்படி தண்டனை. இதை கேட்டதுமே புறநானூற்று பாடல் நம் நினைவுக்கு வருது இல்லையா? சோழன் கிள்ளி வளவன், கடையெழு வள்ளல்களில் ஒருவனான மலையமானின் குழந்தைகளை யானை காலிட்டு அழிக்க உத்தரவிட்டான். செம்பியன் மரபின் பெருமையையும் காரி மரபின் இரக்க குணத்தையும் எடுத்து சொல்லி கொல்லும் எண்ணத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தினார் புலவர் கோவூர்கிழார். சொன்ன விதம் மனத்தை நெகிழ வைக்கிறது. அவங்க முகத்தை பார். முதல்ல யானையை பார்த்து அழுதாங்க, அப்புறம் அழுகையை மறந்து மருண்டு போய் பார்க்கறாங்க. விதவிதமா வர்ணச்சிறகுகள் உள்ள தட்டார பூச்சிகள் நாலா பக்கமும் ஆனந்த கூத்தாட்டின. ஒரே வாக்கியத்துல அருமையான சித்திரம். மிகவும் தொன்மையான உயிரினங்கள்ல ஒண்ணு தட்டார பூச்சி. இத தட்டாம்பூச்சி, தட்டான்லாம் குறிப்பிடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு தும்பி. பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு பக்கத்துல கம்பியை போல நீளமான உடல் அமைப்புடன் காற்றில கூத்தாடுவதை காணலாம். இன்னொரு வகை இன்னும் மெல்லிய உடலுடன் இயங்குவதையும் பார்க்க முடியும். இது ஊசி தட்டார பூச்சி, ஊசி தட்டான், ஊசி தும்பி. சாதாரண தும்பியின் சிறகுகள் ஏற்ற தாழ்வா இருக்கும், ஊசி தும்பியின் சிறகுகள் இணைஞ்சிருக்கும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி ஒரு திரையிசை பாடல், ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் சாஷா திருப்பதி குரல்களில்.

0: திரை இசை பாடல் ஒன்று கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

0: இனி விரிவான செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வருகின்ற 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை புத்தாக்க பயிற்சி கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், சட்டமன்ற பேரவை விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள் குறித்தும் பேரவை செயலாளர், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளார்கள். இந்த 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சியில் 17வது சட்டமன்ற பேரவையின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
0: தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின்போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றம் சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தாவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தாவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சேலம் விமான நிலையத்தை

0: விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் திரு நௌஷாத் கூறியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் எக்ஸ்பான்ஷன், டபுள் சைஸ் சைடு இந்த கன்வேயர் பெல்ட்டு எல்லாமே வந்துடும். இப்போ இருக்குது அரைவலும் டிபார்த்தரும் எல்லாமே சேர்ந்த டிபார்த்தர் ஆகிடும், தனியாக அரைவல் வந்துடும். சலத்துக்கு ஏப்ரல் தான் பரையுது, அந்த ஏப்ரல் ரெண்டு ஃப்ளைட்டுக்கு தான் இருந்தது, இப்போ ரெண்டு கூட அடிஷ்னலாக நாலாகி அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாச்சு, இன்னும் ஆப்ரேஷன் செய்யுது. பட்சே டிஜிசியை பெர்மிஷன் கிட்டி கழிஞ்சா நாலுலேயும் இந்த மருந்து நார்மல் யூஸ் செய்யும். ஆல்ரெடி நம்ம ஹெட்வார்டர்ஸ் இன்டிமேட் இந்த மாதிரி நைட்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ லேண்ட் அக்யூசிஷன் நம்ம 400 ஏக்கர் கேட்டிருக்கு, அதில் இப்போ 210 ஏக்கர் கிடைக்குது. அந்த 210 ஏக்கரில் இந்த மாதிரி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதுக்கு தான் 360 கோர் சாங்ஷன் ஆயிருக்கு.
0: கீர்த்தி சக்ரா விருது பெற்றது தமக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம் என்று தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார்.
2: என் பேர் லென்ஸ்லாங் மீனாட்சி சுந்தரம், நான் இந்தியன் ஆர்மியில டூட்டி பார்க்குறேன். காமேகவுண்டன் பட்டில் இருக்க மேக்சிமம் வேலை பார்க்கறது ராணுவத்திலையும் போலீஸ்லையும் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற மோட்டிவேலையும் அதில் தான் நாங்கள் ராணுவத்தை சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு சார். பட்ட கஷ்டத்துக்கு அந்த அரசாங்கமே எனக்கு இவ்வளோ பெரிய விருது கொடுத்துருக்காங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். அது எங்கள் குடும்பத்தார்களும் எங்கள் ஊருக்காரங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, அதுக்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீஃப் பிரிவு கமாண்டராக இருக்க தீவிரவாதி பிடிக்கிறது எங்கள் குறிக்கோளாகவே இருந்துச்சு, அதுக்காண்டி எங்கள் உயிரவே தியாகம் பண்ண கூட தயாராக இருந்தோம். வருங்காலத்தில் ராணுவத்தில் சேர்கிற இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து என்ஜிசி என்எஸ்எஸ்ஸு இந்த மாதிரி இதில் சேரணும், காலேஜில் போய் என்ஜிசியில் சேரணும், அவங்களே உங்களுக்கு பாதி சொல்லி கொடுக்குறாங்க, அந்த ஆசையை தூண்டிடுவாங்க. நம்ம உடல் தகுதி இது எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் அந்த 21 வயசுக்குள்ளே நம்ம எப்படியாவது சேரணும்னு நினைச்சா கண்டிப்பாக சென்று.
0: மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆட்சியர் திரு மணீஷ் நர்னவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசி மில்லியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுட்டா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவையில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் முதல் மரியாதை படத்திலிருந்து. வேரின் வாசத்திற்கும் பெண்ணின் நேசத்திற்கும் முதல் மரியாதை.

சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து கமலஹாசன் எஸ் ஜானகி குரல்களில் ரோஜாக்களின் பாதையில் சிறகு விரித்து பறக்கிறது இந்த நினைவு பறவை.

புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் புதிய வார்ப்புகளை வாழ்த்தவும் பாடவும் வருகிறது வான்மேகங்கள்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி சேலம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் விஜயகுமார்.
1: மத்திய அரசு ஏழை எளிய சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடைக்கோடி மனிதருக்கும் வங்கி சேவை கிடைக்கும் வகையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து வீடுகளுக்கும் வங்கி சேவை என்ற நிலையிலிருந்து வீட்டிலுள்ள வயது வந்தோர் அனைவருக்கும் வங்கி சேவை என்ற நிலைக்கு பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் உயர்ந்துள்ளது. பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அரசின் சலுகைகள் பெறுவதற்கு வங்கி கணக்குகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பூஜ்ய இருப்பு தொகையுடன் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்குகள் தொடங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டத்தில் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் 15 நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
2: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது. நலவாரிய திட்டங்கள், சில அரசு மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10-15 இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஆக பாஸ்புக் உடனே வாங்கி கொடுத்ததுனால இவங்க வந்து உடனே பயனடைறாங்க. இதோட சேர்த்து 1 week வந்து அவங்களுக்கு ரூபே ஏடிஎம் கார்டும் வந்துருது. ஏடிஎம் பரிவர்த்தனைகளும் அவங்க ஈஸியா வெளியில செஞ்சுக்கிறாங்க.
1: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளிகள் கருத்து தெரிவிக்கின்றனர்.
3: என் பேர் இன்பதகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா.

0: முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜில் ஃபீஸ் பண்ணவும் எல்லாத்துக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணி யூஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் ஏடிஎம் கார்டு பேன் கார்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது.
1: என் பேர் கஸ்தூரி. நாங்கள் எங்கள் பேங்க் குழுவுக்காரும் எங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்தோம். 10 நிமிஷத்துல எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேங்க்ல ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு கடன் ஆகட்டும், பேங்க்ல இருந்து லோன் ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு குழு பேர் வந்து சிந்து நதி குழு. நாங்கள் ஒரு 16 பேர் இருக்கோம். எங்களோட என்ன தேவைகளாக இருந்தாலும் இங்கே வரோம். இவங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க.
2: சேலம் மாவட்டத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,37,190 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 197,22,00,000 ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்தே பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையாக தெரியும். சமூகத்தின் அடித்தட்டு குடும்பத்தில் இருந்தாலும் தொடர் முயற்சியால் நாட்டின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து கல்வி பயிலும் வாய்ப்பினை சேலம் மாவட்டம் சிந்தாமணியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி பெற்று சாதனை படைத்துள்ளார். கைத்தறி நெசவாளரான நாகராஜ் உமா தம்பதியின் மகளான கீர்த்தி மாலினி ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வான JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்டத்தில் முதன்மையானவராக உள்ளார். அகில இந்திய தரவரிசை பட்டியலிலும் சிறப்பிடம் பெற்றுள்ள மாணவி கீர்த்தி மாலினிக்கு நாட்டின் தலைசிறந்த இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நவீன வாழ்க்கை முறையில் மின்னணு சாதனங்களின் அதிகப்படியான பயன்பாடும் சமூக வலைதளங்கள் செயல்பாடுகள் மீதான ஆர்வமும் ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கி விடுகின்றன. குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் மின்னணு சாதனங்களை குழந்தைகள் பயன்படுத்துவது தவிர்க்க முடியாததாக மாறியுள்ள நிலையில் அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க யோகாசனம் பேருதவி புரிந்து வருகிறது. குழந்தைகளுக்கான யோகாசனங்கள் விளையாட்டுப் போலவே இருக்க வேண்டியிருக்கும் நிலையில் ஏரியல் யோகா அதற்கான தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. ஏரியல் யோகா என்பது பாரம்பரிய யோகாசனங்களை கூரையில் கட்டப்பட்ட வலுவான துணி ஊஞ்சலின் உதவியுடன் செய்வதாகும். இதில் உடலின் எடை ஊஞ்சலால் தாங்கப்படுவதால் முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுகள் மீதான அழுத்தம் குறைகிறது. தரையில் செய்யும் வழக்கமான யோகாவை விட துணியாலான ஊஞ்சலில் தொங்கியபடி செய்யப்படும் இந்த யோகா உடல் வலிமை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் மன அழுத்த குறைப்பில் சிறப்பான பலன்களை தருகிறது. தரையில் செய்ய முடியாத பல ஆசனங்களை ஏரியல் யோகாவில் செய்ய முடியும். இது முதுகு வலி, கழுத்து வலி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் பாதுகாப்பானது. எதிர்கால நம்பிக்கையான குழந்தைகளின் உடல் மற்றும் மனதின் சக்தி அதிகரிக்கும் போது அவர்களின் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளும் நேர்த்தியாகின்றன. குழந்தை பருவ ஊஞ்சலை நினைவுபடுத்தும் ஏரியல் யோகா ஏற்றம் பெற உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
3: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் விஜயகுமார்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார். எதிர்கால தேவையையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் சுய சார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்க

0: உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இப்பணியில் பாதுகாப்பு படைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் லாபம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 18,554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறினார். வரிக்கு பிந்தைய நிகர லாபம் 578 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 44 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 1 கோடியே 20 லட்சம் மூத்த குடிமக்கள் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய அரசு மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப் பொருள் பயன்பாடு சமூகத்திற்கு பெரிய அளவில் தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். தமிழக பிஜேபி மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு கர்நாடக முதலமைச்சர் திரு D.K. சிவகுமார் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு C.R. பாட்டீலை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனுவினை அவர்

0: வழங்கினார். இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நீர் மேம்பாட்டு முகமையின் நதிநீர் இணைப்பு திட்டங்களில் கர்நாடக மாநிலத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி கே சிவகுமார் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தமது மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு அதுல் சந்தூர்கர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் தேர்தல் மனுவாக இதனை தாக்கல் செய்ய மனுதாரர் அனுமதிக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அடுத்த இரு தினங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்று கூறியுள்ளார். பிரேசிலின் சாவ் ஜோசேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் லியோனா லீயை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷய் சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜுவல் ஆஞ்சலோ ஆல்போவை வென்றார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அபினவ் கர்க், தன்வி பற்றி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி வரும் 26 தொடங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிஷ் ஓம்கர் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடைக்காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய்ப்புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்கு உள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அம்மோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளைச் சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும்.

0: இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: முதல்ல வந்து கரும்பு வைத்ததுல இருந்து 45வது நாள் 1.5 கிலோ கரும்பு பூஸ்டர், அப்போதான் 60வது நாள் 1.5 கிலோ பூஸ்டர், 75வது நாள் 2 கிலோ பூஸ்டர். இது போல 3 முறை பூஸ்ட் அடி சொல்றாங்க கரும்புக்கு. அந்த போல நான் பூஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சு வாங்கி நான் அடிச்சேன் சார். அதே போல 45வது 60வது நாள் 75வது நாள் அடிச்சேன் சார். அந்த நுண்ணுட்ட சத்து பற்றாக்குறைய அந்த வெளிர் மஞ்சள் தெரியறது, கரும்புல ஒரு மாதிரி இலை ஒரு மாதிரியா தெரியும், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்ப நல்லா செழுமையா பசுமையா நல்லா இருக்கு சார் என் கரும்பு.
0: கரும்பு சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களின் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நெல் பயிரிடும் விவசாயிகளே, நாற்றங்காலில் விதை விதைப்பிற்கு முன்பாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதனால் விதை மூலம் பரவக்கூடிய நோய் கிருமிகளை பரவாமல் கட்டுக்குள் வைக்கலாம். 1 கிலோ நெல் விதைக்கு 10 கிராம் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் கலந்து விதைப்பதால் நெல் முளைப்பு திறன் அதிகரிப்பதுடன் மண்ணின் மூலம் பரவும் நோய்களான வேரழுகல், வாடல் நோய், நாற்றழுகல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதுடன் இலை வழியாக பரவும் நோய்களான குலை நோய், இலை உரை கருகல் நோய், இலைப்புள்ளி நோய் பாதிப்பு குறைந்து பயிர்களுக்கு நீண்டகால பாதுகாப்பை அளிக்கும். புங்கம் ஒரு நடுத்தரமான கிளை அமைப்பை கொண்ட மரமாகும். அவரை குடும்பத்தை சார்ந்த இம்மரம் சுமார் 40 அடி உயரம் வரை வளரும். இவை எல்லா மண் வகைகளிலும் வறட்சியை தாங்கி நன்கு வளரும். அமில மற்றும் கார மண் வகைகளிலும் நன்கு வளரும் தன்மை படைத்தவை. இவற்றை தரிசு நிலங்களிலும் பயன்படாத நிலங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் வளர்த்திடலாம். இலைகளில் சுமார் 3% தழைச்சத்தும் 0.3% மணிச்சத்தும் 1% சாம்பல் சத்தும் அடங்கியுள்ளன. கூட்டிலைகளை கொண்ட இவை எப்பொழுதும் பசுமையாகவே காணப்படும். இவை பசுந்தழை உரத்திற்காகவும் ஆயுர்வேத மருந்தாகவும் பூச்சி கட்டுப்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு மரத்திலிருந்து ஆண்டொன்றிற்கு சராசரியாக 100 முதல் 250 கிலோ இலை தழைகளை பெற்றிடலாம். நெற்பயிருக்கு சிறந்த பசுந்தழை உரமாகும். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: மருதாணி, மருதாணி, வீட்ல தான் இருக்கியா?
1: வா வெண்பா, ரொம்ப நாள் ஆச்சு நீ இந்த பக்கம் வந்து.
0: ரொம்ப நாள் ஆச்சா? ஹே புள்ள, போன வாரம் தான் நம்ம சந்தையில பாத்துக்கிட்டோம்.
1: அட ஆமா, மறந்தே போயிட்டேன். சரி சரி, நான் போய் உனக்கு குடிக்க மோர் கொண்டார.
0: கொண்டு வா கொண்டு வா, எனக்கும் மோர் குடிக்கணும் போலத்தான் இருக்கு. அது சரி, வர்ற வழியில பார்த்தேன் உங்க நிலத்தை, என்ன பயிர் எதுவும் போடாம வச்சிருக்கீங்க?
1: எங்க வெண்பா, எங்க வீட்டுக்காரரு வெளிநாட்டுக்கு போனதுல இருந்து சரியாவே பயிர் செய்ய முடியல.
0: ஓ அப்படியா, சரி நீ பண்ண வேண்டியது தானே.
1: பண்ண, ஆனா போன வருஷம் நெல் பயிர் பண்ணி சரியான வேலை வாங்கிடுச்சு. அறுவடை முடியறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு.
0: அதுக்குன்னு நிலத்தை அப்படியே விட்டுருவாங்களா என்ன? நாம எதை விட்டு கொடுத்தாலும் பொண்ணு விளையிற பூமியை எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது. என்ன புரியுதா?
1: வெண்பா நீ சொல்றது சரிதான், ஆனா விவசாயத்துல வேலை எல்லாம் கஷ்டமா இருக்கே.
0: கஷ்டமா? கஷ்டம்னு நினைச்சா மூச்சு கூட விட முடியாது. உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். உனக்கு தெரியாதா என்ன?

0: பழமொழி எல்லாம் நல்லாதான் இருக்கு, களத்து மேட்டுக்கு போனாதான் கஷ்டம் தெரியும்.
1: மருதாணி, ஆனா உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. பேசாம வருடாந்திர பயிரா இருக்கிற கரும போட்டுற வேண்டியது தானே? அது மட்டும் இல்லாம உன்னோட நிலத்துல நிலத்தடி நீரும் நல்லா இருக்கு, அதுக்கு தான் சொல்றேன்.
0: கரும்பா? அது என்னோட தாத்தா காலத்துல போட்டது, இப்ப மறுபடியும் போடணும்னா எப்படி? எனக்கு அது பத்தி விவரம் எதுவும் தெரியாதே.
1: அப்படி கேளு. தன்னோட கரும்பு சாகுபடி அனுபவங்களை திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவங்க எடுத்து சொல்றாங்க, கவனமா கேட்டுக்க.
2: இப்போ விவசாயத்துல என்னென்ன எல்லாம் பயிர் சாகுபடி பண்றீங்க?
3: கரும்பு, நெல், வாழை சாகுபடி செய்யறேன் சார்.
2: கரும்பு சாகுபடி பத்தி சொல்லுங்களேன், எப்படி பண்றீங்க, எந்த பட்டத்துல செய்வீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: கரும்பு சாகுபடி பற்றி சொல்லணும்னா சார், மூணு பட்டம் வருங்க சார், முன்பட்டம், நடுப்பட்டம், கடைப்பட்டம்னு சொல்லிட்டு. அது முன்பட்டத்தில் கரும்பு செஞ்சால் நல்லா இருக்கும் சார், கரும்பு நல்லா வளர்ச்சி இருக்கும். அதே போல் நமக்கு அந்த வெட்டும் போது நமக்கு வெட்டு உத்தரவு என்று சொல்லும்போது அது முன்னாடி வரும், நமக்கு ஆள் கூலியும் கொஞ்சம் குறையும் முன்னாடி வெட்டும் போது. அது போல் முன்பட்டத்தில் கரும்பு செஞ்சால் நல்லா இருக்கும் சார்.
2: கரும்பு சாகுபடிக்கு இந்த நிலம்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க?
3: நிலத்தை வந்து முதல்ல என்ன பண்ணும் சார், முதல்ல நல்லா வந்து உழவு ஓட்டினேன் சார், ஒரு பத்து சால் நல்லா உழவு ஓட்டிட்டு தொழுவுறோம், மாட்டு தொழுவுறோம், பத்து டிராக்டர் ட்ரெய்லர்னு சொல்லும் போது ஏறக்குறைய ஒரு 30 டன் வரும் சார், 30 டன் எரு தொழுவுறோம். தொழுவுறோம் ஓட்ட முடியாதுன்னு தொழுவுறோம் கிடைக்கலன்னா நம்ம பசுந்தாள் உரம், தக்க பூண்டு, ஜனப்பாவுரி, அது போல் அதை விதைச்சி 60 நாள் 70 நாள் பொறுத்து அப்படியே மடக்கி விழுந்துட்டா அது நல்லா உரமாயிடும் சார். அப்புறம் தான் நிலத்தை தயார் செஞ்சு கரும்பு வைக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும்.
2: கரும்புக்கு நான் பார்லாம் போடுவீங்க இல்லைங்களா?
3: ஆமாம் சார், பார் போடுவோம். முன்னாடி வந்து சார் 2 அடி 3 அடி போட்டிருந்தோம். அப்போ வந்து உழவு மாடு, ஏர் மாடு வந்து வில்லேஜில் இருந்து சார், ஒரு வில்லேஜ்லேயும் ஒரு 10 ஏர் மாடு இருக்கும். இப்போ வந்து உழவு மாடெல்லாம் குறைஞ்சிடுச்சு சார், அதனால வந்து நாங்கள் பவர் டில்லர் வச்சு உழவு ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் சார். அப்போ ஓட்டும்போது ஒரு 3.5 அடி 4 அடி வச்சோம். அதுக்கப்புறம் நாள் போக்கில் பவர் டில்லர் ஓட்டுறதுக்கு ஆள் கிடைக்காது போயிட்டு இப்போ மினி டிராக்டர் தான் சார் வாங்கி நாங்கள் கரும்புலாம் உழவு ஓட்டுறோம். அதனால் மினி டிராக்டர் ஓட்டும்போது 4 அடி 5 அடி அகலத்துக்கு வைக்கிறோம் சார். அது வைக்கும்போது மினி டிராக்டர் ஓட்டுறோம். இயந்திர மயமாக்கலில் வந்து மினி டிராக்டர்ல பார்த்தீங்கன்னா அதுலேயே உழவு ஓட்டுறோம், அதுலேயே மண் அணிச்சிடுறோம், அதுலேயே வந்து சோளை உரிக்கிறதுக்கு கூட அதில் சோளை உரிக்கிற இயந்திரம் வச்சுருக்கோம் நாங்கள், அதுலேயே அந்த சோளை உரிக்கிறத மாட்டி சோளையை உரிச்சிடுறோம். அதனால் அங்கே பெரும்பாலும் விவசாய ஆட்களை தேட வேண்டிய அவசியம் இல்லாத இருக்கு சார் எங்களுக்கு. அதே போல் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விவசாய ஆட்கள் நிறைய பற்றாக்குறை, ஏன்னா அந்த சென்னை மாநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாமே மாநகரத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க. விவசாய வேலைகளுக்கு ரொம்ப ஆள் கிடைக்கிறது கஷ்டமாகனால எல்லாமே இந்த இயந்திரமயமாக்கலில் நாங்கள் இந்த டிராக்டர், மினி டிராக்டர் வச்சு எல்லாத்தையும் வேலையை முடிக்கிறோம்.
2: கரும்பில் என்ன ரகம் தேர்வு செய்கிறீங்க? இந்த கரணையெல்லாம் எப்படி பார்த்து தேர்வு செய்கிறீங்க?
3: விதை கரணை வந்து எங்கள் சுகர் மில்லுலேயும் திருப்பத்தினி கூட்டுறவு சர்க்கரை ஆலை வந்து திருவாலங்காட்டில் இங்கே வருது சார். அது வந்து இப்போ ஏற்கனவே மில்லு திறந்து 40 வருஷம் ஆச்சு. நாங்களும் 35-40 வருஷமாக கரும்பு பயிர் செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்க பரிந்துரையின் பேரில் என்னென்ன ரகத்தை பயிர் செய்கிறாங்களோ, ஏன்னா அவங்க தான் சர்க்கரை கட்டுமானம் அதிகமாக வர ரகங்களையும் நல்ல வளர்ச்சி பூச்சி நோய் தாங்கி வளர்க்கக்கூடிய ரகங்களையும் அவங்க பரிந்துரை பண்ணுறாங்க, அந்த ரகத்தை வைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ தற்சமயத்துக்கு நிறைய ரகம், பழைய ரகம்லாம் வச்சு அதெல்லாம் மாறிட்டு வந்துருச்சு. இப்போ தற்சமயத்துக்கு வந்து V46 ஒரு ரகம், புது ரகம் வந்து இப்போ எனக்கு பிரீடர் சீடு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து 18009 புன்னகைன்ட்டு புதுசா பிரீடர் சீடு கோயம்புத்தூர்ல எனக்கு கொடுத்துருக்காங்க, அதை வச்சிருக்கோம் நாங்க. அதே போல கடலூர்ல இருந்து COC 1333 சொல்ற ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்க சார், அதையும் இப்போ வச்சிருக்கோம். இந்த புது வெரைட்டி 2 வெரைட்டி வச்சிருக்கோம், பழைய வெரைட்டி V46 இருக்கு சார்.
2: இந்த கரணையெல்லாம் ஒரு தரமான கரணையாக நம்ம வந்து நடணும் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி பார்த்து எப்படி நடுறீங்க, எவ்வளோ இடைவெளியெலாம் விட்டு நடுறீங்க?
3: அதான் சார், தரமான கரணை வந்து அவங்க கேனஸ்டன்ட் இருப்பாங்க, சிவா அவங்களும் வருவாங்க, நாங்களும் தோட்டத்தை பார்ப்போம். எங்ககிட்டயே விதை உற்பத்தி பண்ணோம்னா நாங்களும் அந்த விதையை பார்ப்போம், இல்லைன்னா வெளியிருந்து வாங்கும்போது அதில் நோய் தாக்குதல் இருக்குதா, அதில் பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு பார்ப்போம். பெரும்பாலும் பூச்சி தாக்குதல் இருந்தால் அதனால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது, நோய் தாக்குதல் இருந்தால் அந்த நிலத்தை வந்து அதை எடுக்க மாட்டோம் சார், அந்த கரும்பு விதைக்கு எடுக்க மாட்டோம். அதே போல் விதையில வந்து சிக்கன செலவினங்களை குறைக்கணும்னா என்ன பண்ணுனா இருபரு கரணை வச்சிருந்தேன் சார் முன்னாடியெல்லாம், இப்போ வந்து ஒரு பரு கரணை வைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ 1 ஏக்கருக்கு 4 டன் கரும்பு வைக்கிறது, 2 டன் 1.5 டன் 2 கரும்பு இருந்தாலும் போதுமான தான் இருக்குது. நல்ல விதையாகவும் அவங்க கூட்டுற சர்க்கரை அவங்க பரிந்துரைப்பையும் அது போல விதையை வைக்கிறேன் சார்.
2: இடைவெளியெல்லாம் எவ்வளோ விட்டு நடுறீங்க?
3: அதான் சார், இந்த வெட்டு கூலி ஆளுங்களும் கிடைக்காததுனால மிஷினே வெட்டலாம்னு சொல்லிட்டு 4 அடி 5 அடி அந்த இதுக்கு ஒரு பரு கரணை வைக்கிறேன் சார். ஒரே ரோல வைக்கிறோம், அது 2 ரூபா அடிச்சா மிஷின் வெட்ட முடியாது சார், சிங்கிள் ரோ வைக்கணும். அதனால 4 ரூபாயோ இல்லை 5 அடியில் வைக்கும்போது ஒத்த ரோல கரும்பு வைக்கணும் சார்.
2: நீர்ப்பாசனம்லாம் எப்படிங்க?
3: நீர்ப்பாசனம் வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தண்ணி பாசனம் சார், 7 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்ச வேண்டியது வரும். மழை காலத்தில் மண்ணினோட ஈரப்பதம் பார்த்து அது தகுந்த மாதிரி நீர் பாய்ச்சலாம் சார்.
2: நேரடியாக பாய்ச்சிருவீங்க?
3: நேரடியாக தான் நாங்கள் பாய்ச்சிடுறோம் சார். நாங்கள் இந்த ட்ரிப்பு போட்டோம், எங்களுக்கு

0: ட்ரிப்பு கொஞ்சம் காட்டு பண்ணி எல்லாம் இருக்குது எங்களுக்கு, அதனால ட்ரிப்பு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படியே டைரக்டா தான் பாஸ்றோம் சார்.
1: கலை மேலாண்மையெல்லாம் எப்படி செய்றீங்க?
0: கலையின் மேலாண்மை விதைக்காரனை நடவு செஞ்சது. மூணாவது நாள் அந்த ஈரத்தை மேலேயே வந்து அட்ராசின் நடிக்கிறோம் சார். எல்லா பில்லு கட்டுப்படுத்து சார். அந்த அதுவும் ரெண்டு மாசத்துக்கு பில்லே வராது சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரும்பு வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பில்லு செடி எதனா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 240 சோடியம் சால்ட்னு சொல்லிட்டு, அதுவும் மெட்ரிபுசின் சொல்லிட்டு இந்த ரெண்டும் காம்பினேஷன் போட்டு அடிப்போம் சார். 1:2 அது போல அடிப்போம் சார். மெட்ரிபுசின் 500 கிராம்ஸ்னா 240 சோடியம் சல்பேட் 1 kg இதை போட்டு 10 டேங்க் அடிப்போம் சார். அடிச்சோம்னா திரும்ப ஒரு 2 மாசத்துக்கு நல்ல களை கட்டுப்பாடு நல்லா இருக்கும் சார்.
1: சோகையெல்லாம் உரிச்சு அந்த விட்டம் கட்டணும் இல்லைங்களா, அதெல்லாம் எந்த சமயத்தில் இப்போ செய்வீங்க?
0: சோகை உரிச்சு முன்னாடி ஆளுங்க வளர்ந்து வெளியே விழுப்புரம் கடலூர்லேருந்து வருவாங்க சார். ஏன்னா எங்கள் திருவள்ளூர் லோக்கல்லாம் ஆளே கிடையாது அதுக்கு கரும்பு வேலை செய்கிறதுக்கு. அங்கிருந்தா வந்து பண்ணிருந்தேன் சார். இப்போ அவங்களும் வர்றதில்லை, சோளம் ஒரு இதுவும் விட்டம் கட்டுறதுக்கு வர்றதில்லை. அதனால நாங்கள் அந்த டிராக்டர்லேயே மிஷினரி இயந்திர மயமாக்கலையும் அந்த இயந்திரத்தை சோளை உரிக்கும் இயந்திரத்தை வச்சு அதுலேயே உரிச்சிடும் சார். அதனால விட்டம் கட்டுறதில்ல, சோளை மட்டும் உரிச்சிடும். இன்னொன்று சொல்லலாம் சார், அது வந்து அதாவது உரமிடுதல் பார்த்தீங்கன்னா 30வது நாள் 60வது நாள் 90வது நாள் உரம்னுங்க சார். அதான் NPK சொல்லுவாங்களே, அது தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அது போல் பிரித்து. இப்போ யூரியா பார்த்தீங்கன்னா முதல்ல உரத்தில் போடும்போது 1 மூட்டை யூரியா, 1 மூட்டை DAP, 1/2 மூட்டை பொட்டாஷ் போடலாம் சார். அதே போல் 2வது உரம் இடும்போது 2 மூட்டை யூரியா, 2 மூட்டை DAP, 1 மூட்டை பொட்டாஷ் போடலாம் சார். அதே திரும்ப 90வது நாள் உரம் விடும்போது அப்பவும் 2 மூட்டை யூரியாவும் திரும்ப 2 மூட்டை DAP, 1 மூட்டை பொட்டாஷ் போட்டோம்னா நல்லா கரும்பு வளர்ச்சி நல்லா இருக்கும் சார். 90வது நாளுக்கு மேலே திரும்ப மருந்து போட அவசியம் இருக்காது சார். பூச்சி வந்து சில பூச்சி வரும் சார், சப்பாத்தி பூச்சி, இடைக்கணு புழு அதிகமாக தாக்குதல், இடைக்கணு புழு, குருத்து பூச்சி வரும் சார். அதுக்கு நம்ம இயற்கை வழியாக கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஒட்டுண்ணி கட்டலாம் சார். பாரசிட் ட்ரைகோக்ரிமா ஜப்பானிக்கம் அண்ட் ஒட்டுண்ணி நாங்கள் இங்கே போர் பக்கத்தில் மதுநந்தபுரம்னு சொல்லிட்டு அங்கே அவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்க சார். பாரசிட்டு முதல்ல வந்து கூட்டுற சர்க்கரை ஆலையே கொடுத்துருந்தாங்க, இப்போ இல்லை, இப்போ அங்கேருந்து வெளியில இருந்து வாங்குறோம், வாங்கி கட்டுறோம். அதை கட்டினாலே இடைக்கணு புழு குருத்து பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் சார். அது நம்ம இடைவெளி ஒரு 10 நாள் 15 நாள் இடைவெளியில் இத்தனை சிசிஎன் இருக்குது சார், அது போல் கட்டினோம்னா இதாகிடும் அந்த பூச்சிங்கு, நமக்கு வந்து கட்டுக்குள்ளே வந்துடும் சார். இடைக்கான புழு அது வந்துடும். அதுக்கும் மேலே அது கட்டுப்படலைன்னா தான் நம்ம பூச்சி மருந்து அடிக்கணும் சார். அப்போ தான் பூச்சி மருந்து அந்த சப்பாத்தி பூச்சி மீலிப்பங்கன்றதுக்கும் இடைக்கான புழுக்கும் குருத்து பூச்சிக்கும் அதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம பூச்சி மருந்துக்கு போனால் நல்லாயிருக்கும் சார்.
1: இப்போ கரும்பில் இயற்கை முறையில் நம்ம செய்ய முடியுங்களா?
0: கண்டிப்பாக செய்யலாம் சார், இயற்கை முறையில் செய்யலாம். இயற்கை முறையில் செய்யும்போது அந்த தொழுவரம் இன்னும் அதிகமாக கொடுக்கணும், இடையிலையும் தொழுவரம் கொடுக்க வேண்டியது வரும். பூச்சி கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு இயற்கை அந்த ஒட்டுண்ணிங்கெல்லாம் செய்யலாம் சார். அதே போல் வேப்பச்சாறு, புங்கை கொட்டை சாறு அதெல்லாம் கூட போட்டு அடிக்கலாம் சார். அதை கொஞ்சம் இங்கே ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு இங்கே லேபர் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் அதனாலையும் பண்ண முடியல சார். அதே போல் இயற்கை விவசாயம் பண்ணும்போது நமக்கு முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் சார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஈல்டு கூடும், ஏன்னா நம்ம ஃபெர்டிலைசர் போட்டு போட்டு பழக்கப்படுத்திட்டோம், பழக்கமாயிடுச்சு. அதனால் இயற்கை விவசாயத்துக்கு போகும்போது நமக்கு அந்த வருமானமும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்.
1: அறுவடையெல்லாம் எப்போ எப்படி பார்த்து அறுவடை செய்வீங்க?
0: அறுவடை வந்து 10 மாசம் 11 மாசத்துக்கு வெட்டு உத்தரவு கொடுப்பாங்க சார் மில்லுல. அது போல கொடுக்கும்போது வெட்டால் தான் வெட்டிட்டு இருந்தேன் சார். இப்போ வெட்டால் கிடைக்காத பட்சத்தில் வந்து மிஷினில் அறுவடை பண்றேன் சார். அந்த மிஷினுக்காக தான் 4.5 அடி 1 ரூபா வைக்கிறது. 1 ரூபா வச்சாதான் சார் மிஷின் கட் பண்ணும், 2 ரூபா வச்சா கட் பண்ணாது. கரும்பாடு அறுவடை மிஷின்லயே அதுலயே அறுவடை பண்ணிடுறேன் சார். அது கொஞ்சம் வேலையும் ஈஸியாக முடியுது. இப்போ 1 ஏக்கர் வெட்டினா 1 ஏக்கர் 50 டன் ஆகுன்னா கூலி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது எப்படியும் 4-5 நாள் வெட்டுவாங்க சார். மிஷினானா ஒரு சார் 3 மணி நேரத்தில் 50 டன் வெட்டிடும். அப்போ நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் சார்.
1: இப்போ 1 ஏக்கருக்கு வருமானம்ங்கிறது எந்த அளவுக்கு வருங்க செலவு போக?
0: செலவு போக ஒரு 50 டன் நமக்கு வந்ததுன்னா இந்த காட்டு பண்ணி பாதிப்பு அதிகமாக இருக்குது சார் எங்களுக்கு. அந்த காட்டு பண்ணி பாதிப்பு இல்லைன்னா எங்களுக்கு 50-60 டன் வரும். இப்போ அது காட்டு பண்ணி பாதிப்பு இருக்கிறதுனால 40-50 டன் வருது சார். 40 டன் ஆவரேஜ் போட்டதுனாலும் இன்னைக்கு வந்து 3000 சில்லறை கொடுக்குறாங்க சார். அப்படி பார்த்தாலும் செலவு போக ஒரு 50,000 ரூபாய் மிச்சமாகும் சார்.
1: கரும்புல மருதாம்பு கரும்புலாம் விடுவீங்களா?
0: கண்டிப்பா மருதாம்பு விடுறேன் சார். மருதாம்பு விட்டா தான் எங்களுக்கு விவசாயங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் மேம்படும் சார். ஏன்னா நடவு செய்யும் போது செலவு நீங்க அதிகம் சார், விதை செலவு, அது காப்பாத்துற செலவு எல்லாமே. அதே மருதாம்பு பாத்தீங்கன்னா அந்த விதை செலவு இல்லாததுல கரும்பு நல்லா வளர்ச்சி இருக்கும், தூர் நிறைய வரும். அதனால அடுத்த மருதாம்புக்கு ஈல்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும். மருதாம்பு முடிஞ்ச வரலையும் நாங்கள் 10 மருதாம்பு கூட வச்சுருக்கோம் சார். மருதாம்பில் செலவு கம்மியானு சொல்லும்போது கூடுதல் லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது சார்.
1: அந்த மருதாம்பு கரும்பு விட்டோம்னாக்கா அது எவ்வளோ நாளில் அந்த வளர்ச்சி நிலைக்கு வருங்க?
0: ஆமாம் சார், வளர்ச்சி நிலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விதைக்கரணை போடும்போது 1 மாசம் சார் கரும்பு, அது முளைச்சி வெளியே வர்றதுக்கே 4-5 இலை விடுறதுக்கு. அதே நீங்கள் அது மருதாம்புனா உடனே வளருது, 1 மாசத்துக்குள்ள நல்லா கரும்பே ஒரு 1 அடி 2 அடி உயரத்துக்கு கரும்பே வளருது சார். நல்லா வேகமாக வளரும் மருதாம்பு.
1: அதனால் அது வந்து செலவு குறைவு இல்லைங்களா?
0: செலவு குறைவு.
1: கரும்பு சாகுபடியில்

0: வேற என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க?
1: கரும்பு சாகுபடி தான் வருங்காலத்துல வந்து வேலையாட்கள் பற்றாக்குறையால கண்டிப்பா நம்ம எல்லாமே இயந்திரமயமாக்கலுக்கு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம அந்த டிராக்டர் வச்சு அதுலயே உழவு ஓட்டலாம் செய்யலாம், அதுலயே மண் அணைச்சிடலாம், அதுலயே சோளம் உரிச்சிடலாம். இன்னொன்னு சொல்றதுக்கு மறந்துட்டேன் சார், கரும்புல முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் ஊட்டச்சத்து தொழில்நுட்பம். 5 மாசத்துக்கு முன்னாடி திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலயம் திருவூர் கேவிகேவும் இணைந்து இங்க வந்து கூட்டத்தை நடத்தினாங்க சார். கரும்பு மேலாண்மை, கரும்பு நுண்ணூட்டு சத்து மேலாண்மை, கரும்பு உரம் மேலாண்மை, புதிய தொழில்நுட்பங்கள்லாம் சரி கிளாஸ் எடுத்தாங்க சார். அப்ப என்ன இந்த பூஸ்டர் பத்தி சொன்னாங்க சார், நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில கரும்பு பூஸ்டர் தயார் பண்றாங்க, அதை அடிங்கன்னு சொன்னாங்க சார். கரும்பு பாத்தீங்கன்னா ஒரு 3வது 4வது மாசத்துல வெளிர் மஞ்சளா நிறமா ஒரு மாதிரி, அது என்ன நோயா என்னன்னு தெரியாது சார். அது கடைசியில பார்த்த அப்புறம் இந்த பூஸ்டர் கொடுத்த பிறகு அவங்க அடிக்க சொன்னாங்க சார். பூஸ்டர் வந்து முதல்ல வந்து கரும்பு வைத்ததுல இருந்து 45வது நாள் 1.5 கிலோ கரும்பு பூஸ்டர், அப்போதான் 60வது நாள் 1.5 கிலோ பூஸ்டர், 75வது நாள் 2 கிலோ பூஸ்டர். இது போல 3 முறை பூஸ்டர் அடிக்க சொல்றாங்க கரும்புக்கு. அந்த போல நான் பூஸ்டர் கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சு வாங்கி நான் அடிச்சேன் சார். அதே போல 45வது 60வது நாள் 75வது நாள் அடிச்சேன் சார். அந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைய அந்த வெளிர் மஞ்சள் தெரியறது, கரும்புல ஒரு மாதிரி இலை ஒரு மாதிரியா தெரியும், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்ப நல்லா செழுமையா பசுமையா நல்லா இருக்கு சார் என் கரும்பு. நிறைய கரும்பு விவசாயிகள் வந்து போகிறாங்க, கூட்டுறவு சர்க்கரை ஆலயம் அதிகாரிகளும் வந்து பார்த்துட்டு போறாங்க, இவங்க கேவிகேல இருந்து வந்து பார்த்தாங்க, நல்லா இருக்கு சார். ஏன்னா அதுலயும் பூஸ்டர் பத்தியும் பேட்டி எடுத்தாங்க, அந்த பூஸ்டர் நல்லா இருக்குது. எல்லா விவசாயிகளும் அதை வாங்கி பயன்படுத்தினா நல்லா இருக்கும். அந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை கண்டிப்பா நம்ம கரும்புல தென்படாது சார், வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே போல கூடுதல் மகசூலும் கிடைக்கின்றாங்க சார். அது கூடுதல் மகசூல் கிடைக்கிறது இப்ப என் கண் கூட தெரியுது.
0: அது பயன்படுத்துறதெல்லாம் எழுதுதாங்களா?
1: பயன்படுத்துறது நம்ம பூச்சி மருந்து களைக்கொல்லி அடிக்கிறோமே சார், அதே போல பவர் ஸ்ப்ரேயர்ல அடிக்கலாம். ஆள் இருந்து நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர்லயே இல்ல கை ஸ்ப்ரேயர்லயே அடிச்சா இன்னும் நல்லது, அந்த இலை மேல நல்லா படணும்னு சொல்றாங்க சார். பவர் ஸ்ப்ரேயர்லயே அடிச்சிடலாம், அதனால அந்த அதே போலதான் இது இருக்கு, தனி ஒரு தொழில்நுட்பம் கிடையாது. அதே போல ஸ்ப்ரே பண்ணா இலை மேல படுற மாதிரியே ஸ்ப்ரே பண்ணாலே அந்த இலைய வந்து உறிஞ்சிட்டு இலை நல்ல பசுமையா இருந்து அந்த நுண்ணு சத்து பற்றாக்குறை இல்லாத போயிடுச்சு சார்.
0: அது சீக்கிரத்திலேயே உங்களுக்கு வந்து பலன் கிடைக்குது.
1: கண்டிப்பா பலன் கிடைக்குது சார். இப்ப அதை அடிச்ச பிறகு நல்லா இருக்கு சார் கரும்பு.
2: என்ன மருதாணி, திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவங்க தன்னோட கரும்பு சாகுபடி அனுபவங்களை எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல, கவனமா கேட்டுக்கிட்டியா?
3: ரொம்ப பயனுள்ளதா இருந்தது வெண்பா. இவரோட அனுபவங்களை கேட்கும் போது எங்க தாத்தா கரும்பு சாகுபடி பண்ணது ஞாபகத்து வருது.
2: இனியாவது நிலத்தை கரம்பா போடாம கரும்பு சாகுபடி பண்ணு, அடுத்த 3 வருஷத்துக்கு அது உனக்கு நிலையான வருமானத்தை கொடுக்கும்.
3: வெண்பா, நல்ல நேரத்துக்கு நல்ல புத்திமதி சொன்ன. உடனே எங்க நிலத்துல கரும்ப பயிர் பண்ண தயார் பண்ணிடுறேன்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். அங்கக விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். அங்கக வேளாண்மை என்பது இயற்கை சார்ந்த வேளாண் முறையாகும். நமது நாடு விவசாய நாடு. நமது விவசாயிகள் தொன்று தொட்டு இயற்கை சார்ந்த வேளாண் முறைகளை கையாண்டு வந்துள்ளனர். பின்னர் விவசாயத்தில் அதிக விளைச்சல் பெறுவதற்காக செயற்கை உரங்களையும் பூச்சி மற்றும் பூஞ்சான கொல்லிகளையும் பயன்படுத்த தொடங்கினர். இவைகளின் மிகுந்த அளவு பயன்பாட்டால் மண்ணின் இயற்கை வளம் குறைந்து மண்ணில் வாழும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை மற்றும் செயல்பாடு மிகவும் குறைந்தது. மேலும் மண்ணின் கரிமச்சத்தின் அளவு 0.5% கீழாக குறைந்தது. மண்ணின் வளம் நன்றாக இருக்க வேண்டுமானால் மண்ணின் அளவு 2% அதிகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நுண்ணுயிர்களின் செயல்பாட்டை அதிகரித்து மண் வளத்தை பெருக்க முடியும். எனவே ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் ஆகியவற்றை தவிர்த்து பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ளுதல், ஒருங்கிணைந்த பண்ணைய முறை, பசுந்தாள் உரப்பயிர்களை பயிரிடுதல், பயிர் கழிவுகள், இதர வேளாண் கழிவுகள், அங்கக உரங்கள், நுண்ணுயிர் உரங்கள், மண்புழு உரங்கள், பசுந்தாள் உரங்கள் மற்றும் உயிர் கட்டுப்பாட்டு காரணிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி இயற்கை வழியில் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தி செய்யும் வேளாண் முறையே அங்கக வேளாண்மையாகும். அங்கக வேளாண்மை முறையில் மண்ணின் பௌதீக, ரசாயன மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்பட்டு மண் வளம் மேம்படும். இதனால் பயிர் வளர்ச்சிக்கு உகந்த எல்லா சத்துக்களும் கிடைப்பதால் விளைச்சல் பெருகுவதோடு தரமான விளைபொருள்களும் கிடைக்கும். அங்கக வேளாண் விளைபொருட்களில் ரசாயன இடுபொருட்களின் நச்சுத்தன்மை இல்லாததால் வளரும் நாடுகளில் மக்கள் உடல் நலம் காப்பதில் அங்கக விளைபொருட்களின் முக்கியத்துவம் உணரப்பட்டு பெருநகரங்களின் சந்தைகளில் இதற்கு நல்ல வரவேற்பு உள்ளது. அது மட்டுமல்லாமல் மண் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதை அங்கக வேளாண்மை அடிப்படை நோக்கமாக கொண்டுள்ளது. பொதுவாக பயிர் விளைச்சலானது விதைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் விதைகளின் தரத்தை பொறுத்துள்ளது. தரமான விதைகள் மற்றும் மேம்பட்ட வேளாண் தொழில்நுட்பங்களை கையாள்வதால் சுமார் 40% அதிகரித்த விளைச்சலை பெறலாம். அங்கக வேளாண்மையில் பயிர் உற்பத்திக்கு பயன்படும் விதையானது அங்கக முறையில் சாகுபடி செய்தாக வேண்டும் அல்லது அங்கக சான்றிதழ் பெற்ற விதையாக இருத்தல் வேண்டும். அங்கக விதை உற்பத்திக்கு சாதாரண விதை உற்பத்திக்கு போலவே சில தனிப்பட்ட தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும். அங்கக விதை உற்பத்திக்கு தேவைப்படும் தொழில்நுட்பங்களை விரிவாக பார்க்கலாம். முதலில் நிலத்தேர்வு. அங்கக விதை உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நிலமானது குறைந்தது 3 வருடங்களுக்கு ரசாயன பயன்பாடு இல்லாமல் அங்கக முறையில் பயிர் உற்பத்தியை மேற்கொள்ளப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். அதாவது குறுகிய கால மற்றும் ஓராண்டு பயிருக்கு 2 வருடங்களும், நீண்ட கால பயிர்களுக்கு 3 ஆண்டுகளும் அங்கக முறையில் பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். மேலும் தேர்ந்தெடுக்கப்படும் நிலமானது தாழ்வான நிலப்பகுதியாக இருக்கக்கூடாது. இதனால் ரசாயன உர பயன்பாட்டில் உள்ள வயல்களிலிருந்து ரசாயன பொருட்களின் கழிவுகள் நீருடன் கலந்து அங்கக நிலத்தில் வடிவது தவிர்க்கப்படும். விதையானது அங்கக முறையில் பயிர் செய்யப்பட்டு பெறப்பட்ட விதையாகவும் சான்று பெற்ற விதையாகவும் இருத்தல் வேண்டும். வயல் இடைவெளி எவ்வாறு இருக்க வேண்டும்? அங்கக விதை உற்பத்தி வயலானது ரசாயன பயன்பாட்டில் உள்ள நிலத்திலிருந்து 3 மீட்டர் இடைவெளியில் இருக்க வேண்டும். மேலும் அங்கக விதை உற்பத்தி வயலை சுற்றி உயிர்வேலி அமைக்கப்பட வேண்டும். இதனால் பல்லுயிர் பராமரிப்பிற்கு வழிவகுப்பதோடு காற்றினால் ஏற்படும் மாசுகளை தவிர்க்க ஏதுவாகிறது. விதை சான்று அளிப்பு பெற

பதிவு செய்ய வேண்டுமானால் அந்தந்த பயிர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் பயிர் விலகு தூரத்தை கடைபிடிக்க வேண்டும். மேலும் தன் மகரந்தச் சேர்க்கை பயிர்களான நெல் மற்றும் பயறு வகை பயிர்களுக்கு 3 மீட்டர் இடைவெளியும், மற்ற அயல் மகரந்த சேர்க்கை பயிர்களான மக்காச்சோளம், சோளம், கம்பு மற்றும் காய்கறி விதை பயிர்களுக்கு 100 முதல் 1600 மீட்டர் வரை பயிர் விலகு தூரத்தை கடைபிடிக்க வேண்டும். அங்கக விதை உற்பத்திக்கு பரிந்துரைக்கப்படும் உரங்கள் தொழு உரம், மண்புழு உரம், மக்கிய களைகள், ஊட்டமேற்றிய தொழு உரம், எண்ணெய் வித்து பயிர்களின் புண்ணாக்கு, பசுந்தாழ் உரங்கள், உயிர் உரங்கள் ஆகியன. திரவநிலை உரங்கள் பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், இளநீர், கோமியம், பயனுள்ள நுண்ணுயிர் கரைசல். பொதுவாக அங்கக விதை உற்பத்தியில் விதை நேர்த்திக்கு உயிர் உரங்கள், தாவர இலை கரைசல்கள், இலைப்பொடிகள், பஞ்சகவ்யா மற்றும் உயிர் கட்டுப்பாட்டு காரணிகள் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். அங்கக விதை நேர்த்தி முறைகளினால் என்னென்ன பயன்கள்? அதாவது, விதைகளை கோமியத்தில் ஊற வைப்பதால் விதை முளைப்பு

0: செயற்கைக்கு உயிர் உரங்கள், தாவர இலை கரைசல்கள், இலைப்பொடிகள், பஞ்சகவ்யா மற்றும் உயிர் கட்டுப்பாட்டு காரணிகள் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். அங்கக விதை நேர்த்தி முறைகளினால் என்னென்ன பயன்கள்? அதாவது, விதைகளை கோமியத்தில் ஊற வைப்பதால் விதை முளைப்பு மற்றும் வேர் வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது. களிமண் விதை பூச்சு செய்வதால் விதை முளைப்பு மற்றும் வேர் வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது. ட்ரைகோடெர்மா மற்றும் பேசிலஸ் சப்டிலிஸ் பயன்படுத்துவதால் வேர் சம்பந்தமான நோய்களை கட்டுப்படுத்துகிறது. சீமை அகத்தி பட்டை கரைசல் மற்றும் வசம்பு பொடி கரைசல் பயன்படுத்தும் போது விதை மூலம் பரவும் நோய்கள் மற்றும் சார் உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. எருக்கு இலை கரைசல் பயன்படுத்தும் பொழுது நெல்லில் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்துகிறது. அரளி இலை கரைசலை பயன்படுத்தும் பொழுது வெங்காயத்தில் நுனி கருகல் நோயை கட்டுப்படுத்துகிறது. புங்கம் விதை கரைசல் பயன்படுத்துவதால் சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடிகிறது. கலவன் அகற்றுதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். விதைப்பயிரின் இன தூய்மையை பராமரிக்க விதைப்பயிரின் புறத்தோற்றத்திலிருந்து வேறுபடும் பயிர்களை அடையாளம் கண்டறிந்து பயிரின் பல்வேறு வளர்ச்சி பருவங்களான பூக்கும் முன், பூக்கும் பருவம் மற்றும் அறுவடைக்கு முன்பும் கலவன்களை அகற்ற வேண்டும். களை நிர்வாகம் மிக மிக அவசியம். என்னென்ன களை நிர்வாக முறைகளை மேற்கொள்ளலாம்? உரக்குழிகளை சுத்தமாக பராமரித்தல், நன்கு மக்கிய தொழு உரங்களை பயன்படுத்துதல், பண்ணை கருவிகள், இயந்திரங்கள், கதிரடிக்கும் களம் மற்றும் பயிரிடப்படாத இடம் ஆகியவற்றை தூய்மையாக பராமரித்தல், விதை பாத்தி அமைத்து களைகளை அகற்றி சாகுபடி செய்தல், கைகள் மற்றும் களை கட்டுப்பாட்டு கருவிகளை பயன்படுத்தி களைகளை அகற்றுதல். விதைகளை சேமிக்கும் போது விதைகளின் வயது முதிர்ச்சியினை கட்டுப்படுத்தவும், பூச்சி பூஞ்சான தாக்குதலிலிருந்து விதைகளை பாதுகாக்கவும், விதைகளை இயற்கை பொருட்கள் கொண்டு சேமிப்பதற்கு முன் விதை நேர்த்தி செய்து 6 முதல் 12 மாதங்கள் வரை சேமிக்கலாம். அங்கக தர சான்றிதழானது அங்கக முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்தும் அங்கீகாரமாகும். அங்கக பொருட்களை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அங்கக சான்றிதழ் இன்றியமையாததாகும். அங்கக வேளாண்மையில் ஈடுபட விரும்புவோர் இத்திட்டத்தின் கீழ் அங்கக சான்றளிப்பு துறையில் பதிவு செய்து கொள்ளலாம். அங்கக சான்றளிப்புக்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன? தேசிய அங்கக உற்பத்தி திட்டத்தின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கக முறைப்படி பயிர் சாகுபடியை மேற்கொள்ள வேண்டும். அங்கக சான்றளிப்பிற்கு மாறும் காலம் இத்திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டபடி கடைபிடிக்க வேண்டும். மண் வளத்தை காக்க பயிர் சுழற்சி முறையில் பயறு மற்றும் பசுந்தாள் உரங்களை பயன்படுத்த வேண்டும். அங்கக விதை உற்பத்தி மேற்கொள்ளும் பொழுது பண்ணை இயந்திரங்கள், சேமிப்பு இடங்கள் மற்றும் கொள்கலன்களை விதைகளின் இன தூய்மை மற்றும் புறத்தூய்மை பாதிக்காத அளவில் தகுந்த கவனமுடன் பராமரிக்க வேண்டும். அங்கக வேளாண்மையை கடைபிடிப்பதன் மூலம் இயற்கை ஆதாரங்களையும் மண் வளத்தையும் பாதுகாத்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்கலாம். எனவே அங்கக வேளாண்மையை பின்பற்றி தரமான பாதுகாப்பான உணவையும் மாசற்ற சுற்றுச்சூழலையும் நம் வருங்கால சந்ததியினருக்கு அளிப்பது நமது கடமையாகும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்தும் அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின்

0: சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் பிரச்சாரத்தின்போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றஞ்சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் இரண்டாவது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துகள் தவேக அரசின் ஒரு மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் ஐந்தாண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிலோ மிலானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவெனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8 தொடங்கி 16 வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுதா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரித்தம் சங்வான் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

இனி ஒரு கைதியின் டைரி திரைப்பட பாடல். குரல்கள் கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம்.

சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் மூலமாக இம்மாதம் 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 2026 ஜூலை 17 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். இனி எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல், திரைப்படம் முதல் மரியாதை.

0: திரைக்கானத்தில் ஒலிக்க இருப்பது நாடோடு தென்றல் திரைப்படத்திற்காக இளையராஜா மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.
1: மணியே மணி குயிலே மாலையிளங் கதிரழகே, கொடியே கொடிமலரே

நேரம் 8:29 35 திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நீராட்டி அழகூட்டினா பால்வண்ண மேனியை ஆகாய கங்கை பனிமுத்து நீராட்டி அழ

சொந்தம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: இனி கடலோர கவிதைகள் திரைப்பட பாடல் குரல்கள் ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: Bihar, Kerala, Mahe, Odisha and sub-Himalayan West Bengal tomorrow. The Met Department said that the southwest monsoon has further advanced into the entire northwest Bay of Bengal, some more parts of West Bengal, Bihar and some parts of Odisha and Jharkhand. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi highlights government's efforts to further women-led development across diverse sectors. Home Minister Amit Shah says government is fully committed to ensure highest level of security and smooth pilgrimage experience to devotees of Amarnath Yatra. Fencing work begins in border areas of West Bengal, says Chief Minister Shubhendu Adhikari. New Delhi summons US Charge Affairs Jason Meeks to lodge strong protest over US strikes on commercial vessels carrying Indian mariners. Seoul court sentences former South Korean President Yoon Suk-yeol to 30 years in prison over drone incursions into North Korea and abuse of power. And in badminton, PV Sindhu storms into women's singles semi-finals of Australian Open tournament in Sydney. For details of these stories and more, log on to our website www.newsoneir.gov.in and News on EIR app. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளின் பல்வேறு சேவைகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விவசாயிகள் பெரும்பாலும் கால்நடை வளர்ப்போராகவும் இருக்கிறாங்க சார். கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கால்நடைகளை வளர்க்குறாங்க, அதுக்கப்புறமா பால் போன்ற பொருட்களை வந்து உற்பத்தி செய்யும் போது அதனுடைய உப பொருட்கள் அதெல்லாம் பிரித்திருக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பம், அதை பற்றி வந்து உங்கள்கிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்களா? மேலும் தொழில்நுட்பம் சார்ந்த உதவிகள் எங்கெங்க கிடைக்கும், அது போன்ற விஷயங்களை நீங்க அவங்களுக்கு சொல்றீங்களா சார்?
4: நான் ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்ப முக்கியமா இளைஞர்கள் நிறைய படையெடுத்து வர்றதால அவங்க நீங்க கேக்குற மாதிரி இதை அடுத்த கட்டமா கொண்டு போறது இயந்திரமயமாக்கல், அதாவது அடிப்படை கட்டமைப்புல வந்து ஒரு பண்ணை தொழில ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அது எப்படி மதிப்பு கூட்டலாம், அது சார்ந்த அந்த இயந்திரங்கள் எங்க கிடைக்கும், அதனால வந்து விற்பனை வாய்ப்புகள் எப்படி செயல்படுத்தப்படும் தான் எங்கள்கிட்ட வராங்க. இன்னொன்னு, நீங்க கேட்டது போல இப்ப இந்த வெறுமனே பால் உற்பத்தி பண்றதோ இல்ல அது சார்ந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றது மட்டும் நாங்க செயல்படுத்தல. நீங்க பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு இந்த மனையில் கீழே வந்து அனைத்து விதமான பயிற்சிகளையும் உதவிகளையும் நாங்கள் செய்யறோம். முக்கியமா தர குறியீடு வாங்குறதுக்கு முதற்கொண்டு, அதாவது FSSAI சர்டிபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த உணவு கட்டுப்பாட்டு சான்றிதழுக்கும் அதற்குமே நாங்கள் வழிகாட்டுதல் கொடுக்குறோம். ஏன்னா நீங்க இப்ப ஒரு விவசாயி வந்து ஒரு தொழில ஈடுபடுறதை தாண்டி அவருடைய வெற்றி கடைசியா இறுதியா அந்த சந்தைப்படுத்துதல் வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து நாங்கள் முக்கிய பங்காற்றிட்டு வரோம் மேடம்.
3: நிச்சயமா சார், மத்திய அரசு வந்து அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நாட்டின் வளர்ச்சியில இளையோர் மகளிர் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, அதனால அவங்கள வந்து மேன்மேலும் உயர்த்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில வேளாண் அறிவியல் நிலையம் வாயிலாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய இதற்குள்ள ஈர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்கன்னு நீங்க முன்புல இருந்தே சொல்லியிருந்தீங்க. எந்த அளவுக்கு இளைஞர்கள் கிட்ட இதற்கான ஆர்வம் இருக்கு சார்? ஏன்னா வருங்காலத்துல விவசாயம் அப்படின்ற ஒரு துறையையும் வந்து இளையோர் வந்து அவங்களுடைய முக்கிய இலக்கா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
4: கண்டிப்பாக மேடம், இப்போ இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நமது மத்திய அரசின் கீழே வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா இந்த செயல்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்களை ஊக்குவிச்சு அவங்களுடைய சிந்தனை திறனை புதுசான ஒரு சிந்தனை வழிகாட்டுதல்களுக்கு வந்து என்னென்ன வகையில வந்து ஆராய்ச்சிக்கோ இல்லை அதை கொண்டு போய் ஒரு நிறுவனமா முன்னெடுக்கிறதுக்கு வந்து நிறைய நிதியுதவி பல கட்டங்களாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அதுல வந்து தனிப்பட்ட இளைஞர்களாக இல்லாமல் குழுவா சேர்ந்து நிறைய பேர் எங்களுடைய மையத்தை நாடுறதும் ஈடுபடுறதும் ரொம்ப இப்ப அதிகமா இருக்கு. முக்கியமா விவசாயிகள்லையும் பாத்தீங்கன்னா இந்த உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளா உருவாக்குறாங்க, அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனா வராங்க. ஆமா, அவங்களும் வந்து இப்ப இந்த வங்கிகளை அணுகிறதோ இல்ல மத்திய அரசின் கீழ் அந்த நிதியுதவி பெறதுக்கோ வந்து இது வந்து ஒரு முக்கிய காரணியா ஒரு ஏதுவா இருக்கு. அதனால இளைஞர்கள் மத்தியில இது ஒரு சராசரியா வந்து ஒரு தொழிலுக்கு போகாம நம்மளா ஒரு முதலாளியா ஆகலான்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப இப்ப ஓங்கி கிடக்கு மேடம்.
3: நிச்சயமா சார், அதே மாதிரி மகளிருக்கும் இது வந்து ஒரு பிரகாசமான தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க மகளிரும் நிறைய வந்து இந்த பயிற்சிகளுக்கு எல்லாம் வராங்க, அவங்களும் இதை ஆர்வமா கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. வீட்டில இருந்தே வந்து அவங்க அவங்களுக்கான

0: ஒரு சம்பாத்தியத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா இந்த பயிற்சிகள் வாயிலா?
1: கண்டிப்பாங்க மேடம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா இல்லங்களிலுமே பாத்தீங்கன்னா இருவரும் பணிக்கு சென்றாதான் வந்து சென்னை போன்ற மாநகரங்கள் அவங்களால குடும்ப சூழல்ல சரி செய்ய முடியுதுன்னு சொல்றாங்க. எங்க கிட்ட வர்றவங்கல பாத்தீங்கன்னா நிறைய பேர், முக்கியமா இப்ப வேளாண்மை அறிவியல் மையத்துல பாத்தீங்கன்னா மகளிர் வந்து மென்பொருள் துறையிலிருந்து வேலையை விட்டுட்டு இப்ப மனையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு தனியா ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி ஆலைய துவங்கி இருக்கிறாங்க. இப்ப இது போல அவங்க செயல்படுறதால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்திய அளவுல ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து நிறைய விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி எப்படி ஒரு வீட்டில் வந்து அவங்க பாட்டி அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களோ அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு உற்பத்தியில ஈடுபடுறப்ப மிகப்பெரிய தொழில் முனைவோரா மாறி இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வச்சு அதன் மூலியமா நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனாலேயே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில முக்கியமா கால்நடை சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கு மகளிர் பெரும்பாலும் அதிக ஆர்வத்துல கலந்துக்கிறாங்க மேடம்.
0: நிச்சயமா சார், உழவும் தொழிலும் தான் நாட்டின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வேளாண்மைக்காக வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நிறைய திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டு வராங்க மத்திய அரசு. அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை வந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க. இதுல என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது, நம்ம நாடு வந்து சுயசார்பு இந்தியாவா இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கான திட்டங்கள் தான் இது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற திட்டங்கள் சுயசார்பு இந்தியா அப்படின்ற இலக்கை வந்து அடையறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாமா சார்?
1: நிச்சயமா மேடம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியில தொடர்ச்சியா கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாம தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தையையும் ஒரு சர்வதேச அளவுல வந்து நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நிறைய நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கூட்டு தொழில ஈடுபடுறவங்க, அப்புறம் முக்கியமா வந்து புது தொழில் முனைவோரா வர்றவங்க எல்லாருமே கால்நடை சார்ந்த அப்புறம் வேளாண்மை சார்ந்த தொழில்கள்ல வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டு வராங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும். நீங்க வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இளைஞர்கள் மத்தியில் ஒரு சுய தொழில் தொடங்கணும்னா வேளாண்மை மற்றும் கால்நடை சார்ந்த தொழில ஈடுபடுறப்ப அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கண்டறிஞ்சு மேலும் அவங்களுடைய குடும்பமும் சுற்றும் சூழமும் சிறப்பா இருக்கலாம்ன்றது அவங்களுடைய வெற்றி மூலமா நிறைய கதைகள் கண்டறிஞ்சிட்டு வர மேடம்.
0: நிச்சயமா சார், வேளாண் நலன் சார்ந்து மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க சார். அதுல குறிப்பிடத்தக்க திட்டங்கள் அப்படின்னா எது அதெல்லாம் சொல்லலாம் சார்?
1: இந்த பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா வந்து ஒரு குறிப்பிடத்தக்க திட்டமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடு வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றிட்டு வருது நம்ம பார்த்தோம். இது தவிர விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த எம் கிசான், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல செயலி அடிப்படையில இந்த வந்து தேசிய மின்னாளுமை திட்டத்தின் கீழே வந்து இந்த வேளாண்மையை கொண்டு வந்து ஒரு கைபேசி வழி செய்தியை வந்து பரிமாற்றம் செய்யறோம். ஏன்னா இப்ப நீங்க வந்து விவசாய மக்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் சராசரி நம்ம இந்தியாவில் ஒரு 40 கோடி பேர் இந்த கைபேசி வச்சிருக்காங்க. இதுல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா விவசாய குடும்பங்களை அரசு இலக்காக கொண்டு சுமார் ஒரு 9 கோடி விவசாய குடும்பங்களை வந்து இந்த எம் கிசான் திட்டத்தின் மூலமா குறுஞ்செய்தி இந்த தளம் அனுப்புறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகள்ல வந்து மத்திய மற்றும் மாநில அரசு அமைப்புகள் அவர்களின் அந்தந்த மொழியில விருப்பமான வேளாண் நடைமுறைகளை பத்தியும் குறுஞ்செய்தி மூலமா வந்து ஆலோசனைகள் வழங்கி உதவிட்டு வராங்க. இதன் மூலமா இப்ப வேளாண்மை விரிவாக்க ஒரு பகுதியாக பல்வேறு முறைகளை வந்து ஒரு நெறிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதனால விவசாய மக்கள் நேரடியா வந்து ஒரு தகவல் கிடைக்கல, ஒரு புது மாதிரியான தொழில்நுட்பம் சொல்லுவாங்க, அதாவது பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் சேர்க்கறது, அதை வந்து விவசாயிகள் மத்தியில பிரபலப்படுத்துறது, இதுல முக்கியமா அந்த விரிவாக்கத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கா வந்து மத்திய அரசு வந்து இந்த எம் கிசான செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மேடம், தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை வந்து எப்படி செயல்படுத்திட்டு வராங்கன்றது சிறந்த உதாரணம் வந்து 1551, அதாவது இந்த கிசான் கால் சென்டர் மூலமா. இதுல என்ன நீங்க ஒரு முக்கியமான செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா பண்ணை தொலைபேசி ஆலோசகர்கள் மூலியமா அவங்க வந்து என்னென்ன நேரடி அவங்களோட சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக விவசாயிகள் சார்ந்த என்னென்ன துறைன்னு தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, நீர்வாழ் உயிரின வளர்ப்பு, வேளாண் பொறியியல், வேளாண் சந்தைப்படுத்துதல், உயிர் தொழில்நுட்பம், வீட்டு அறிவியல் போன்ற இது எல்லா சம்பந்தமாகவும் இந்த தகவல் தொடர்பை வந்து நீங்க தெரிவிச்சுக்கலாம். இந்த கிசான் கால் சென்டர் மூலியமாவும் அணுகி அவங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணலாம். இது தவிர இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம சந்தைப்படுத்துதல் முக்கியமான ஒரு அங்கம் கேட்டப்ப நிறைய திட்டங்களை மத்திய அரசு முன்னெடுத்தாலும் அக்மார்க் நெட்னு சொல்லக்கூடிய இந்த வேளாண் சந்தைப்படுத்துதலுக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம ஒண்ணு பார்த்தோம், இந்த ஈனாம் செயலி மூலியமா ஒண்ணு செய்யறது. இப்ப நீங்க மாவட்ட அளவுல பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சொல்லுவாங்க, அப்ப அதே மாதிரி இந்த அக்மார்க் நெட் மூலியமாக இந்த புதிய தகவல் தொழில்நுட்பம் மூலியமா இந்த வேளாண் சந்தைப்படுத்துதல வந்து ஒரு வலை அமைப்பா கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இப்ப இதனால என்ன உங்களுக்கு பயன் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் 2000 ஆண்டுல இருந்து தொடங்கப்பட்ட இந்த அக்மார்க் திட்டத்தின் மூலியமா கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்லாம் இணைக்கப்பட்டு அவற்றில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தரவுகளை பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 450

0: மேற்பட்ட சரக்குகள், அதாவது ஆங்கிலத்தில் கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, மேற்பட்ட வகைகளையும் வந்து சந்தைப்படுத்துதலுக்கு வந்து ஒரு வழிவகை செஞ்சு தராங்க. இது வந்து நமது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய சந்தைப்படுத்துதல் மற்றும் ஆய்வு இயக்குநரகம் மூலியமா நேரடியாக கண்காணிப்புல செயல்பட்டு கொண்டிருக்குது மேடம்.
1: நிச்சயமா சார். இப்போ வருங்காலத்திற்கான திட்டங்கள், இப்ப எதிர்கால தேவைகள் என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா சார், அதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கா சார் வேளாண் அறிவியல் நிலையங்கள்?
0: கண்டிப்பா மேடம். இப்ப நடைமுறையில சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு, தனிமரம் தோப்பாகாதுன்னு. அதனால விவசாயிகள் வந்து குழுவா சேர்ந்து பயணிக்கிறத வந்து மத்திய அரசு ஊக்குவிக்கிறாங்க. அதாவது சிறு குறு விவசாயிகள் எல்லாருமே வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளா மாறினாங்கன்னா அவர்களுக்கு மத்திய அரசின் கீழ் கொடுக்கக்கூடிய நிதியுதவி வந்து எளிதில் பெறலாம். அவங்க வந்து இந்த FPO பதிவு பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய இந்த நபார்டு வங்கி மூலியமா ஒரு திட்டத்தை அணுகிறாங்கன்னா, உதாரணத்துக்கு கறவை மாடு வளர்ப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் வெறுமே இந்த டெய்ரி FPO மாடல் அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா ஈஸியா அந்த வங்கிகளை அணுகி தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் வந்து நிதி பெறலாம். இது தவிர இவங்களுக்கெல்லாம் இந்த விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கும் பாத்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு கண்காணிப்பு குழுவும் உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால வந்து எளிதில் ஒரு நடைமுறை சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்காக இதை ஒழுங்குபடுத்துவதற்காக மத்திய அரசு வந்து இது ஒரு குழுவா செயல்படுறப்ப அது வந்து சிறந்த முன்னெடுப்பா அவங்களே வந்து ஊக்குவிக்கிறாங்க.
1: நிச்சயமா சார். முன்பே நீங்க வந்து ஒரு முறை குறிப்பிட்டீங்க FPOs பத்தி, உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் பத்தி, அதாவது முக்கியமா இவங்களுடைய செயல்பாடு அப்படின்றது என்னவா இருக்கும் சார்?
0: அவங்க இந்த உழவர் உற்பத்தியாளர் குழு நீங்க கேட்டது மேடம், இப்ப ஒரு நேரடி தொழிலில் ஈடுபடுற ஒருமித்த விவசாயிகளை ஒன்றிணைக்கிறது தான் நோக்கமே. உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி கால்நடை சார்ந்ததுல கறவை மாட்டு பண்ணைய விவசாயிகள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். வேளாண்மைகள்ல பாத்தீங்கன்னா தோட்டக்கலையில வெறும் பூ உற்பத்தியாளர்கள், இப்ப நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் அந்த தோட்டக்கலை பூ உற்பத்தியாளர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் மன்றம் தனியா பதிவு செஞ்சிருக்காங்க. இது போன்ற மகளிர்கள் பாத்தீங்கன்னா மனையில் சம்பந்தமான அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்க சொன்னீங்கன்னா அந்த நேரடி ஒரு தனிப்பட்ட தொழிலை மட்டும் ஆர்வமா செய்யக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய அந்த வியாபார ரீதியா வெற்றி அடையக்கூடிய வழிக்கு கொண்டு போறதுக்காக இந்த உழவர் உற்பத்தியாளர் மன்றம் வந்து மத்திய அரசால ஊக்குவிக்கப்படுது மேடம்.
1: சரி சார். இப்ப இந்த உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை ஏற்படுத்துறதுல வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தோட பங்களிப்பு எதுவும் இருக்கா சார்?
0: கண்டிப்பாக மேடம். ஏன்னா இப்ப ஒரு ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்க இருக்கிறதால இப்ப வேளாண்மை அறிவியல் மையத்தில் அணுகிற அந்த பயிற்சி எடுத்து வெற்றியோட தொழில ஈடுபடுற அந்த தொழில் முனைவோர்களாம் மாற்றி அவங்கள ஒருமுகப்படுத்தி அவர்களுக்கு வந்து மேலும் தொழில வளர்ச்சி அடைவதற்காக இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல வங்கி நிதியுதவி பெற விரும்பினாங்கன்னா இந்த FPO ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து அவங்கள கொண்டு போயிட்டு அந்த மாவட்ட நபார்டு வங்கி மூலியமா அவங்களோட அருகாமையில் இருக்கக்கூடிய தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள்ல அந்த தொழில் தொடங்குறதுக்கு நிதியுதவி பெறத்துக்கு வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மூலமா நாங்க உதவி செஞ்சுட்டு வரோம் மேடம்.
1: இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்போருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்றது என்ன சார்?
0: நீங்க ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்ப மத்திய அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கிற எல்லா திட்டமே சர்வதேச அளவுல ஒரு பெரிய கவனத்தை கொண்டு போறது அவங்களுடைய இலக்கா இருக்கு. முக்கியமா வந்து நமக்கு ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு சர்வதேச இந்த நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. அதுல பசியை ஒழித்தல், உணவு பாதுகாப்பை அடைதல், ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல் மற்றும் நீடித்த வேளாண்மையை ஊக்குவித்தல், அதாவது ஆங்கிலத்துல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்றாங்க மேடம். இப்ப இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குனதுல இருந்து இப்ப நமது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த செயல்பாடுகள்ல முக்கியமா இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கு வந்து நம்ம ஆதரவா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுல இந்தியாவில இந்த மக்கிய உரம் தயாரித்தல், அப்புறம் உயரி கறி கட்டு பயன்பாடு மற்றும் உயரி பொருட்கள் மறுசுழற்சி போன்றதுல நம்ம அதிக கவனம் செலுத்துறதால இந்த உற்பத்தியை மேம்படுத்துவதன் திறனை வந்து நம்ம அதிகரிச்சிருக்கிறோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா நம்ம ஆற்றி கொண்டு வரோம் மேடம். இதனால மற்ற நீங்க புதிய செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு உலகளாவிய உணவு விரயத்தையும் தடுக்கிறதன் மூலம் வந்து இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வந்து குறிப்பா வளர்ந்து வரக்கூடிய நமது பாரத நாடு எளிதில அடைஞ்சு வெற்றி அடையும் மேடம்.
1: நிச்சயமா சார். வேளாண் அறிவியல் நிலையங்களை விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், மீன் வளர்ப்போர் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் சார்?
0: குறிப்பா வந்து ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் இந்த வேளாண்மை அறிவியல் மையம் இயங்குவதால அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கால்நடை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழில ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க, இல்ல முத முதல்ல தொழில் முனைவர அதை வந்து கொண்டெடுக்கணும், இல்ல வந்து மாற்று செயல்பாடுகள்ல ஒரு வழிகாட்டுதல் பெறணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா எங்க வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகலாம் மேடம். குறிப்பா அவங்களுடைய இந்த மாதிரி முதல்ல கால்நடை சார்ந்த இல்ல வேளாண்மை சார்ந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வந்தா கூட அவர்களுக்கு இந்த பயிற்சிகளின் மூலியமாகவும் புதிய தொழில்நுட்பத்தின் ஆலோசனை மூலியமாகவும் அவர்களை தொழில் முனைவோரா மாற்றி வெற்றி அடைவதற்கு அனைத்து வழிகளும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலியமாக நாங்கள் செயல்படுத்திட்டு வரோம் மேடம்.
1: வேளாண் துறையில என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது?

0: அந்த திட்டங்களை சிறப்பா செயல்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து உதவிகரமா இருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனுருத் ஆத்ரேய அவர்கள் கஞ்சீரா. முதலில் தேவர் முனிவர் தொழும் என தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களிட்டிய பாடல், ஷண்முக பெரியாராகும் ஆதி தாளம்.

நேர்களே, அரங்கு செயல் எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி எல் குமார் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆந்திரே அவர்கள் கஞ்சீரா. அடுத்து யாருக்குத்தான் தெரியும், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், தேவ மனோகரி ராகம், ஆதி தாளம்.

அரங்கு செயல் இதுவரை எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி எல் குமார் அவர்கள் வயலின், வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆந்திரே அவர்கள் கஞ்சீரா.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சியில் முதலில் கிழக்கு சீமையிலே திரைப்படத்திற்காக மனோ சுஜாதா பாடியுள்ள பாடல்.

வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.8°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.7°C, மழையளவு 0.6 mm, பதிவான ஈரப்பதம் 94%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.5°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.9°C, மழையளவு 0.1 mm, பதிவான ஈரப்பதம் 66%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை சுழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 13 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02-8:30 திரை கானம். 9 மணிக்கு அரங்கிசை. ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா 2 பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன். பங்கேற்பவர்கள் கே எஸ் தேவியஸ்ரீ, ஹிதா பி, ஹேம்தேவ் என், ஸ்ரீநிதி, பூர்ணா சாஹா வி எஸ், மதுமிதா, ஏஆர்ஜி அஸ்னி. குவாண்டம் இயற்பியல் அறிவியலின் அதிசய வாசல் உரை வழங்குபவர் எஸ்ஆர் திவ்யதர்ஷினி. இன்றைய வேலைவாய்ப்பின் புதிய முகம் சேவைத்துறை உரை வழங்குபவர் எம் ஹரிப்ரியா. நண்பகல் 12:10 சங்கீத சாரல். என் ஏ அபிஷேக் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். வைத்தீஸ்வரன் கோவில் வி பார்த்தசாரதி அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. நாளை பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தக திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம். கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி உரை சித்திரம். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன் அவர்கள். 2:15 திரை கானம். நாளை பிற்பகல் 2:55 வானிலை. மாலை 5:30 திரை கானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள் தொடர்ந்து திரை கானம். நாளை 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ முருகன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பு இயல்புகளும். பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்களுடன் நேர்முகம். 8:05 திரை கானம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி கஸ்டோடியன்ஸ் ஆஃப் கேனோப்பி 2 பகுதி. தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்கள். 9:15 திரை கானம். 10 மணிக்கு அகில பாரத இசை. யுஎஸ் பிரசாத் அவர்களின் சாக்சபோன் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

வாணி சென்னை நேர்களே, 101.4 மெகாஹெர்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெர்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.